நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 14ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு, ஜூலை திங்கள், 5ஆம் நாள், இன்று ஞாயிற்றுக்கிழமை. 1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 44 நொடி.

நாளொரு குரல். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த 121வது குறளின் பொருள், அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். மீண்டும் குரட்பா. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களை நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆர்ப்பத்துக்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தண்டுக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். தேனீ வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர்.

7/2 செய்தி மலர். வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் தொடக்க விழா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சியை விரைவுபடுத்தும் திட்டத்தின் தொடக்க விழா ஆகியவை இடம்பெறும். 7/25 நலமாய் வாழ, மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, வில்லியனூர் ஏ மணிவாசகர் குழுவினரின் நாகஸ்வர இசை, வி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, தர்மபுரம் பி

சுவாமிநாதன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாள தரங்கம். எஸ் செல்வமுத்து அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது ஆதி தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். லால்குடி GJR கிருஷ்ணன், லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசை. 4 மணிக்கு வடு நாடகம். எழுதியவர் ஜே மெடில்டா விமலா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முது முனைவர் எஸ் பசுபதி அவர்களுடன் சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வே நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை 7:30 ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 11:45 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:45 மாநில செய்திகளும், 7:15, 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 8:00, 10:00, 10:58 பின்னர் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை. நீரலையில் இணைகிறார் RJ பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரடி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் RJ ஜனார்தனன். 6:20 முதல் 7:00 வரை. 2:00 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பள உயிர்த்து முயரா கிளவியின் முள் எயிறு இலங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், ஆறு ஐங்காதரும் அகநாட்டும்பர் நாரைங்கூந்தல் நனித்தனனுக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். ஆறைந்து அதாவது 30 காதங்கள் என்பதை மறைத்து 5 அல்லது 6 காதங்கள் என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான், அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது, அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது, அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் தொய்ப்பனில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின் ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் தொய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இழையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர் கை வந்ததன் பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே, நாளும் சிரிப்போம் நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல்.

ஒலித்தவை தெய்வீகராகம். இனி வருவது சேவை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ திருவிக்ரமசுவாமி மகா சம்ப்ரோக்ஷண விழாவில் இன்று காலை புண்ணியாக வாசனம், விஸ்வரூபம், கடம் புறப்பாடு, விமானங்கள், ராஜகோபுரம், மூலவர் பெருமாள், தாயார் வேணுகோபால், சக்கரத்தாழ்வார், ஸ்ரீமன் மணவாள மாமுனிகள் சந்நிதிகள் மகா சம்ப்ரோக்ஷணம் நடைபெறும். மாலை பெருமாள் திருவீதி புறப்பாடு, சேஷவாகனம். சேவை செய்தி கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். தண்டுக்கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: நல்ல மழை பெஞ்சு தண்ணீர் எல்லாம் கரையை தொட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா ஓடுது பாரு. மழை பெஞ்சு வாக்கியா வரப்பெல்லாம் ஒரே சேரா இருக்குதே, இப்ப எப்படி போறது? சரி, ஆத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு

0: கரையில இருக்கிற
1: பிள்ளைக்கு போயிட வேண்டியதான். ஒரு வழியா கொள்ளைக்கு வந்துட்டோம். ஆஹா, கொள்ளைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதுக்குள்ள கீரை எல்லாம் நம்மளோட ஒசரமா வளர்ந்துக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீரை வேதப்போ.

0: அட்ரா, நீ சூர தேங்காய் அட்ரா.
1: என்னது?
0: கும்மா கும்மா குர்ரா, நீ சூர தேங்காய் அட்ரா.
1: கருத்த முத்து இன்னைக்கு நல்லா சுறுசுறுப்பா தான் இருக்காரு, காய்கறி தோட்டத்துல நிக்கிறாரு. கருத்த முத்து, அப்பா கருத்த முத்து,
2: காத்து முத்தா, ஆ வா வா வா வா.
1: என்னப்பா உடம்புலாம் நல்லா ஆயிடுச்சா?
2: பார்த்தா தெரியலையா?
1: நல்லா தான் இருக்கிற. இது என்னப்பா இம்மா உயரத்துல கீரதுண்டு?
2: காதமுதா, மிளகரை சாகுபடி செஞ்சிடலாம்.
1: ஆமா,
2: அறுவடை செஞ்சுன்னு இருக்கும் போது அதுல ஒரு நாலஞ்சு கீரை அங்கங்க ஆளு வசனமா இருக்குது பாரு கீரை.
1: கருத்தமுத்து, இது முளைக்கீரை வகையரா சேர்ந்தது இல்ல?
2: என்னதா?
1: ஆமாப்பா, இது தண்டு கீரைப்பா.
2: தண்டு கீரைதா?
1: ஆமாப்பா, முளைக்கீரை விதையில தண்டு கீரை விதை வந்து கலப்பா வந்திருக்குது. நீனும் அதை பயிர் பண்ணிட்ட, அதான்ப்பா ஆள் உயரத்துக்கு நிக்குது.
2: அதான் நினைச்சேன் காத்தமுத்தா, சின்ன வயசுல எங்க அத்தை மாமாலாம் ஊருக்கு வரும்போது மரம் போல நிக்கும்பா, கிளையெல்லாம் விட்டுட்டு அந்த கீரை இன்னும் சின்ன சின்ன தண்டெல்லாம் எங்க அப்பா உடச்சின்னு வந்து சாம்பார் வைப்பாங்க. அந்த வேரெல்லாம் பேரா, அந்த வேற நறுக்கி வேற சாம்பார் வைப்பாங்கப்பா.
1: ஆமாப்பா, நீ சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சு ஊறுதுப்பா. தண்டு கீரையில அந்த பக்க கிளையெல்லாம் இருக்குல்ல, அதை உடைச்சு உடைச்சே ஒரு வாரம் பத்து நாளைக்கு குழம்பு வைப்பாங்க.
2: ஆமாம் காத்தமுத்து.
1: அப்புறம் கடைசியா நம்ம மாமன் மச்சான் வந்தாங்கன்னா அந்த தண்டு வேரோட புடிங்கிட்டு வந்து அந்த வேரை வந்து கழுவுனோம்னா அப்படியே சல்லி வேற இருக்கும்பா. ஒரு கத்தியை வச்சு அப்படியே சறுக்கி விட்டுட்டு அதை குழம்புல போடுவாங்க பாரு. எங்க வீட்டுல ஒரே சண்டையா இருக்கும்பா, எனக்கு தான் வேறு வேணும், எனக்கு தான் வேறு வேணும். அது சாப்பிட்டோம்னா ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும்பா.
2: ஆமா ஆமா, சின்ன வயசுல நம்ம பார்த்தது இப்ப பாக்குறதா இருக்குது பாத.
1: ஆமாப்பா கருத்தமுத்த, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா.
2: சொல்லு சொல்லு.
1: இந்த தண்டு கீரையை அப்படியே விட்டு,
2: சரி சரி,
1: இதுல விதை எடுத்து நீ தண்டு கீரை சாகுபடியும் பண்ணுப்பா.
2: நல்ல ஐடியா சொன்னப்பா நீ.
1: ஆமாப்பா, ஏன்னா இப்ப ஊர்காட்டுல எங்கேயும் கிடைக்க
2: மாட்டேங்குது. ரொம்ப அரிதா இருக்குது.
1: ஆமா, அதனால நீ பயிர் பண்ணி,
2: சரி சரி,
1: அது மூலமா மத்தவங்க பயிர் பண்றதுக்கும் ஒரு ஊக்குவிக்கிறவரா நீ இருப்பா.
2: சரி கண்டிப்பாப்பா. இந்த தண்டு கீரைய பயிரிடணும்னா அது கேட்ட பருவம் எது, எவ்வளவு விதை தேவைப்படும், மேலூரன்னா, இன்னும் பல தகவல்களை சொல்லுப்பா எனக்கு.
1: அர்த்தமுத்த, தண்டு கீரையும் கீரை குடும்பத்துல ஒண்ணுதான், அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதுக்கே இல்ல.
2: சரி,
1: தண்டு கீரையோட இலை தண்டு எல்லா பகுதியும் நமக்கு உணவாக பயன்படுது. ஆள் உயரத்துக்கு வளரக்கூடியதுங்கிறத நம்ம நேராகவே பார்க்கலாம்.
2: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: சித்திரை ஆடி மார்கழி மாசி பட்டம்லாம் ஏற்ற பட்டம்ப்பா. நல்ல மண், அதாவது கொஞ்சம் அமிலத்தன்மை கொண்ட இருபாடு மண் இருக்குல்ல, அது வந்து இந்த தண்டு கீரையை சாகுபடி செய்யறதுக்கு ஏற்ற மண்ணுப்பா. செம்மண் நிலத்துலையும் நல்லா வரும். களிமண் இடத்துல தான் நம்ம இதை கொஞ்சம் தவிர்க்கணும்.
2: சரி,
1: கொஞ்சம் நிலம் வந்து கொஞ்சம் புல புலன மண் இருக்குதுன்னா நல்லா வரும்ப்பா. அப்புறம் என்ன கேட்டால் விதை எவ்வளவு தேவைப்படுன்னு
2: கேட்டியா? ஆமாம் முத்த,
1: ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படும்ப்பா.
2: ஆமாம்,
1: தேர்வு செஞ்சு அந்த நம்மளுடைய நிலத்தில் ஏக்கருக்கு 5 டன் தொழு வரும். அப்புறம் 4 டன் எரு, இதை கலந்து பரவலாக கூட்டி நல்லா உழவு செஞ்சு மண்ணை சமப்படுத்தி வச்சுக்கணும்.
2: சரி,
1: நீர் பாய்ச்சறதுக்கு முன்னாடி தேவையான அளவுல நம்ம பாத்திகள் அமைச்சுக்கணும். ஏன்னா சின்ன பொடி விதைப்பா.
2: ஆமா,
1: பாத்திகள்ல நம்ம கொஞ்சம் மேடான பகுதிகளில் தான் விதைய வந்து தூவணும். அப்புறம் வந்து தண்ணி பாசுறப்பையும் நம்ம கவனமா இருக்கணும். தண்ணி அடிச்சுட்டு ஓடிடக்கூடாது, விதையெல்லாம் ஒரு சைடா ஓடிப்போம். அதனால அதை வந்து நம்ம அந்த பூவாளி வச்சுட்டு தண்ணியை மேலாப்புல படுற மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சணும்.
2: இந்த விதை கூட கருப்பா இருக்கும்ல, கடுகு போல இருக்கும்,
1: கடுகு மாதிரி சின்ன சின்னதா இருக்கும், பல பழம் இருக்கும் பாப்பா,
2: அழகா இருக்கும்.
1: அது அந்த முத்துன செடியில அப்படியே ஊத்து ஊத்து நம்ம விளையாடுவோம். அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருதுப்பா. விதைச்ச 3-ஆம் நாள் உயிர் தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் வேற என்ன கேட்டப்பா?
2: மேலூரம் என்ன போடலாம், களை எடுக்கணுமா, பூச்சி நோய் தாக்குதல் வந்தா என்ன செய்யறதுப்பா, இதெல்லாம் பத்தி சொல்லலாம்.
1: கருத்தமுத்து, ஜீவாமிருத கரைசல் 7 நாள் இடைவெளியில 2 முறை பாசன நீர்ல கலந்து நம்ம பயன்படுத்தணும்.
2: சரி,
1: கீரையோடைய வளர்ச்சி சீரா

0: ரைட்டா? ஏதா அதிகமாக மேல் உரம் எதுவும் தேவையில்லை. ஒரு வார காலத்தில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். களைகளால் வந்து இந்த கீரையுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும்.
1: சரி,
0: அதனால ஒரு 10-15 நாள் கழித்த பிறகு களை எடுக்கணும்.
1: ஓஹோ,
0: களை எடுக்கும் போதே நம்ம இன்னொன்று கவனிக்கணும், பயிருடைய வந்து அந்த இடைவெளி எல்லாம் கரெக்டாக இருக்கா, பயிர் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கான்லாம் பார்க்கணும். கிட்ட கிட்ட இருக்கிற இடத்துலலாம் பயிரை களைச்சி விடணும். கொஞ்சம் எட்டெட்டாக இருக்குதுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்படி நம்ம பயிர் அந்த எண்ணிக்கையை பராமரிக்கணும். இது போக பூச்சி தாக்குதல் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணையும் சம அளவில் எடுத்து நல்லா போட்டு இடித்து அது கூட 1 லிட்டர் மாட்டு கோமியம் அதை கலந்து நம்ம அப்படியே ஒரு நாள் வச்சிருந்து அதுலேருந்து ஒரு 300 ml கரைசலை எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 10 நாளைக்கு ஒரு முறை கால நேரத்தில் செடிகள் மேலே அப்படியே தெளித்தோம்னா இந்த பூச்சியெல்லாம் வந்து அந்த வாடகைக்கே வராமல் ஓடிவிடும்பா.
1: ஸ்ப்ரே மாதிரி அடிக்கணுமா? கையில் தெளிக்கணும்.
0: ஸ்ப்ரே மாதிரி தான், உனக்கு வந்து எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே எல்லா இடத்துலையும் படணும். பூச்சி வராதுப்பா, ஏன்னா அந்த வாடகைக்கே பூச்சிகள்லாம் ஓடிவிடும். 35-40 நாள்ல வந்து கீரைகளை நம்ம அறுவடைக்கு தயார் பண்ணலாம். இல்லை நீ அப்படியே விட்டுட்டீன்னா நல்ல பெரிய கீரையாகி இதோ உன் கொலையில் நிற்கிது பாரு.
1: ஆமாம்,
0: இது மாதிரி நல்லா ஆள் உயரத்துக்கு உடையாந்துரும். அதுலேருந்து விதை எடுத்துக்கலாம்.
1: சரி கத்தமுத்தா, இந்த தண்டு கீரையில் என்னதான் சத்து இருக்குதா?
0: நல்ல கேள்வி கேட்ட கர்த்தமுத்த. இரும்பு சத்து நிறைய இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, பாஸ்பரஸ் சத்து இருக்குது, வைட்டமின் பி சி, அப்புறம் நார் சத்து. அது ரொம்ப முக்கியம்ப்பா, அது இருக்குதுப்பா இதுல.
1: அதான் டாக்டர் வந்து மலச்சிக்கல இருந்தா கீரை சாப்பிட சொல்றாரு.
0: ஆமாப்பா, அதுலயும் குறிப்பா இந்த தண்டு கீரைக்கு அந்த விஷயம் ரொம்ப நல்ல முறையில கேக்கும்பா.
1: நார்கீரை?
0: ஆமா, நார் உள்ள ஒரு பயிர். குடல் புண்ணு, அல்சரு இவங்கெல்லாம் வந்து இந்த கீரையை மசிஞ்சு இல்லைன்னா லேசாக வதக்கி நல்லா சூடான சாதத்தில் அதை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இந்த குடல் புண்ணு அல்சர்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும்.
1: ஓ சரி சரி.
0: பெண்களுடைய கர்ப்பப்போய் பிரச்சனைகளுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லதான். அப்புறம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குது. மூல நோய் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாமா? அவங்க அந்த குளிர்ச்சினால மூல நோய் கட்டுக்குள்ளே வருமாப்பா.
1: ஓ,
0: இவ்வளோ விஷயம் இருக்குப்பா இந்த தண்டு கீரையில்.
1: காத்துமுதா, இந்த தண்டு கீரை தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டுது, அரிதாக இருக்குதா? எங்கே போய் விதை வாங்குறது?
0: ஏப்பா, நீனே 5 செடியை விட்டு வச்சிருக்கிற.
1: ஆமா,
0: இதுலயே உனக்கு 1 கிலோக்கு மேல விதை கிடைக்கும் போல இருக்கு. நீ முதல்ல பயிர் பண்ண ஆரம்பிப்பா.
1: சரி சரி சரி.
0: அதுக்கு பிறகு நீ வருஷம் அதிகப்படுத்திக்கலாம்.
1: நல்ல ஐடியா.
0: நானும் வேற எங்கேயாவது விதை கிடைச்சதுன்னா கொண்டு வந்து கொடுக்குறேன்பா.
1: சரி சரி சரி சரி.
0: கர்த்தமுத்த, எனக்கு உன் கீரையை பார்த்தா சாப்பிடணும் போலதான் இருக்கு, இருந்தாலும் நீ விதைக்கணும்
1: விட்டுட்டி.
0: அடுத்த முறை பயிர் பண்ணும் போது வாங்கிக்கிறேன்.
1: சரிப்பா,
0: நான் இப்ப கிளம்பட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வா.
0: போயிட்டு வரப்பா.
1: சரி சரி சரி.
2: தண்டு கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில

அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது.

0: தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப்பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய

0: பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தேனி வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
4: நாம் ஏன் தேனி வளர்க்க வேண்டும், என்ன காரணத்திற்காக தேனி வளர்க்க வேண்டும்? உலகில் மனிதர்களால் அதிகம் வளர்க்கப்படும் மற்றும் பரவலாக காணப்படும் தேனி இனம் மேற்கு தேனி, வெஸ்டர்ன் ஹனிபி, ஆபிஸ் மெல்லிஃபெரா ஆகும். உலகெங்கிலும் உள்ள தேனீக்கள் இந்த இனம் முதன்மையாக இருப்பதற்கு முக்கிய காரணங்கள் என்னவென்றால், இவை அதிக அளவில் தேனை உற்பத்தி செய்கின்றன. விவசாயம் மற்றும் தோட்டக்கலைக்கு மிகவும் அவசியமான இனமாக இருக்கின்றன. ஒரு கூட்டத்தில் 50,000 முதல் 60,000 தேனீக்கள் வரை ஒற்றுமையாக வாழக்கூடியவை வளர்ப்புக்கு ஏற்ற வகையில் உள்ளன. ஐரோப்பாவை தாயமாக கொண்டிருந்தாலும் தற்போது உலகின் அனைத்து பகுதிகளிலும் மனிதர்களால் எளிதாக வளர்க்கப்படுகின்றன. இந்த வகை தேனீக்கள் உலகின் பல்வேறு வகையான காலநிலையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டவை. இதுதான் முக்கியமானது. எல்லா சூழ்நிலையும் இந்த தேனீக்க வளரும் தன்மையை பெற்றிருக்கின்றன. இதைத் தவிர இந்தியாவில் இயற்கையாகவே இந்திய தேனீ ஏபிஸ் செரானா மற்றும் காடுகளில் காணப்படும் மலைத்தேனி ஏபிஸ் டார்சேட்டா ஆகிய இனங்கள் அதிக அளவில் உள்ளன. மேலும் இவைகள் அதிகமாக வளர்க்கப்படும் தேனீ இனமாகும். உலக அளவில் ஆண்டுதோறும்

0: சராசரியாக 1.8 முதல் 1.9 மில்லியன் டன்கள் சுமார் 18 முதல் 19 லட்சம் மெட்ரிக் டன்கள் தேன் உற்பத்தி செய்கின்றன. உலகளாவிய தேன் உற்பத்தியில் சீனா உலகில் மொத்த உற்பத்தியில் சுமார் 25%, ஏறத்தாழ 4,61,900 டன்கள் உற்பத்தி செய்து முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக துருக்கி 1,18,298 டன்கள் உற்பத்தி செய்து இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஈரான் 79,535 டன்கள் தேன் உற்பத்தி செய்து மூன்றாவது இடத்தில் உள்ளது. இந்தியா 74,204 டன்கள் தேன் உற்பத்தி செய்து நான்காவது இடத்தில் உள்ளது. அர்ஜென்டினா 70,437 டன்கள் தேன் உற்பத்தி செய்து ஐந்தாவது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 74,204 டன்கள் வரை தேன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்திய அரசு மேற்கொண்ட தேசிய தேனீக்கள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தேன் மிஷன் போன்ற திட்டங்களால் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளது. உலகின் அதிக தேன் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது. தேனீக்களின் இனப்பெருக்கம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. தேனீக்களின் இனப்பெருக்கம் ஒரு சிக்கலான அதே சமயம் ஆச்சரியமான நிகழ்வாகும். ராணி தேனி மற்றும் ஆண் தேனிகளுக்கு இடையே நடைபெறும் திருமண பயணம் மூலம் புதிய தலைமுறை உருவாகிறது. இனச்சேர்க்கைக்கு பிறகு ராணி தேனி வாழ்நாள் முழுவதும் முட்டையிட்டு புதிய தேனீக்களை உருவாக்கிறது. அவற்றின் முக்கிய நிலைகளை பார்க்கும்போது ராணி தேனி கூட்டத்தில் முட்டையிடும் பொறுப்பு இவருக்கு மட்டுமே உண்டு. இவர் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே வானில் பறந்து இனச்சேர்க்கையில் ஈடுபடுவார். ஆண் தேனீக்கள் இனச்சேர்க்கைக்காக மட்டுமே கூட்டத்தில் சுமார் 1,000 ஆண் தேனீக்கள் வளர்க்கப்படுகின்றன. இனச்சேர்க்கைக்கு பிறகு இந்த ஆண் தேனீக்கள் இறந்துவிடும். திருமண பயணம் மேட்டிங் பிளைட். ராணி தேனி வானில் பறந்து செல்லும் போது ஆண் தேனீக்கள் அதனை தொடரும். அவற்றில் வலிமையான ஆண் தேனீக்களுடன் ராணி தேனி காற்றில் இணை சேரும். முட்டையிடுதல். சேகரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான விந்தணுக்களை தன் உடலில் சேமித்துக் கொள்ளும் ராணி தேனி கூட்டை அடைந்ததும் தினமும் 1,000 முட்டைகளை இடும். முட்டையிலிருந்து உருவாகும் புதிய தேனீக்கள். கருவுற்ற முட்டையிலிருந்து பெண் தேனீக்கள் வேலைக்கார தேனீக்கள் உருவாக்கின்றன. சில பெண் லார்வாக்களுக்கு ராயல் ஜில்லி என்ற பிரத்யேக உணவு கொடுக்கப்படுவதால் அவை புதிய ராணி தேனீக்களாக வளர்கின்றன. கருவுறாத முட்டையிலிருந்து ஆண் தேனீக்கள் உருவாகின்றன. பொதுவாக தேனீக்கள் தங்கள் உணவினை கண்டறிய செய்யும் செய்கைகள் தேனீக்களின் நடனம் எனப்படுகின்றன. இவை இரண்டு விதமான நடனங்கள் ஆடுகின்றன. ஒன்று வட்ட நடனம். சாதாரண தேனீக்கள் கூட்டிலிருந்து குறுகிய தூரத்திற்கு சுமார் 50 மீட்டருக்குள் இருக்கும் உணவை மூலத்தை கண்டறிதால் இந்த நடனத்தை ஆடுகின்றன. தேனீக்கள் வட்ட வடிவில் மாறி மாறி திசைகளை மாற்றிக்கொண்டும் சுற்றும். இது உணவின் இருப்பை உணர்த்தினாலும் சரியான திசையை காட்டுவதில்லை. மற்ற தேனீக்கள் பூக்களின் வாசனையை முகர்ந்து பார்த்து உணவை தேடிச்செல்லும். மற்றொன்று வேக்கில் நடனம். உணவு மூலமோ அல்லது புதிய கூட்டை அமைப்பதற்கான இடமோ கூட்டிலிருந்து வெகு தொலைவில் சுமார் 50 முதல் 100 மீட்டர் சுற்றளவில் இருக்கும் போது இந்த நடனம் ஆடப்படுகின்றது. தேனி ஆங்கிலத்தில் 8 வடிவத்தில் நகர்ந்து நடுப்பகுதியில் தனது வாளை பலமுறை அசைந்து ஆடுகிறது. சூரியன் நிலைக்கேற்ப உணவின் திசையும் அந்த நடனத்தின் வேகத்தையும் கொண்டு உணவின் தூரத்தை மற்ற தேனிகளுக்கு மிக துல்லியமாக இது உணர்த்துகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். தேனி வளர்ப்பு மற்றும் அதன் அவசியம். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. புதுவை புதுமையில் தொடக்கமாக சிந்தனை மலர். சோம்பல் எல்லா பணிகளையும் கடினமாக்கும். சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிதாக்கும். சோம்பல் எல்லா பணிகளையும் கடினமாக்கும். சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிதாக்கும். நேர்லே இது பிராங்க்லின் அவர்களின் சிந்தனை.
3: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு

0: എഴുന്നത് சங்கீத வானிலே உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
3: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் தொடக்க விழா மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் திட்டத்தின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நடைமுறைப்படுத்தப்படும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் தொடக்க விழா கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. வில்லியனூரில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர்,
1: மத்திய அரசு நமக்கு எப்பொழுதும் உதவு என்று நமக்கு உண்டு. நிதி உதவி நம்ம கிடைக்கும் பொழுது சரியாக பயன்படுத்தும் மிக முக்கியமாகும். நம்முடைய அரசு இப்போ எப்படி இருக்கிறது? நம்ம கிடைக்கின்ற நிதியை முழுவதுமாக பயன்படுத்தினீங்களா? பயன்படுத்தி நம்முடைய மாநிலத்தை சிறந்த மாநிலமாக கொண்டு வருங்களா? நீங்கள் நிச்சயம் உங்களால் தெரியும். மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய கடந்த ஆட்சியில் நம்ம எல்லா நிதியும் முழுமையாக பயன்படுத்தியால் மறுபடியும் இந்த அரசு வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசு மீது நம்பிக்கை உங்களுக்கு. இந்த அரசு எதையும் செய்து கொடுக்கும். நம்முடைய அரசு குறிப்பாக நலத்திட்டங்களை செய்து கொடுப்பதில் முன்னோடியாக செய்திருக்கிற ஒரு அரசு. இந்தியாவிலேயே நாம தான் நலத்திட்டத்தை முழுவதுமாக மக்களுக்கு செய்து கொண்டு வருகின்றோம். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் நம்முடைய மாநிலம், யாரும் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஒரு பாட்டி கேட்டீங்கன்னா உனக்கு எவ்வளோ காசு இருக்குது, வங்கி 3000 கட்சிருக்கு, வந்துடுது 7ஆம் தேதி 10ஆம் தேதி வந்துடுது, அப்போதுமா? போதும். என் நான் சாப்பிட்றதுக்கு போதும். வயசாக வந்து அந்த 3000 போதும். 2000 3000 55 வயசுலேருந்து கொடுக்குறோம். பசியில்லாத ஒரு நிலை உருவாக்க வேண்டும் என்று அரசுடைய ஒரு எண்ணம். அதே மாதிரி வேலை வாய்ப்பும் உறுதி செய்ய வேண்டும். இது கிராமத்தில் உள்ள பெருமைக்கான ஒரு வேலை வாய்ப்பு. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய அரசுடைய கடமை. அந்த அரசு கடந்த ஆட்சியில் 5000 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கோம். இன்றும் இந்த ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு மீண்டும் இதை உறுதி செய்கின்றவர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாக நிச்சயமாக கொடுக்கப்படும். அரசு பணியிடங்கள் அத்தனை முழுமையாக நிரப்பும். இந்த அரசு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அரசு எண்ணம். சேதப்பட்ட அரசுகளில் 750 ஏக்கர்ல சிறப்பு பொருளாதார மட்டுமே தொழிற்சாலைகள் அங்கே கொண்டு வர நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. விரைவிலேயே தொழிற்சாலைகள் அங்கே வர இருக்கின்றது. மேட்டுப்பாளையத்தில் ஐடி பார்க் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கப்படும். அது உறுதி செய்யப்படும் இந்த தொழிற்சாலைகள் மூலமாக. இதெல்லாம் செய்து வருவதால் நம்முடைய தனி நபர் வருமானம் உயர்ந்திருக்கின்றது. நம்முடைய ஃபியூச்சருடைய புலர்வை உயர்ந்திருக்கின்றது. இப்படி நம்முடைய அரசு பொறுப்பேற்று நம்முடைய ஃபியூச்சர் மண்ண புலர்வை உயர்த்துவதும் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. உள்கட்டமைப்பை மேம்படுத்தி மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறிப்பாக ஒரு 4 துறைகள் எடுத்திருக்காங்க. முக்கியமாக நீர் பிடிப்பு என்பது மிக அவசியம். குளம், ஏரி, வாய்க்கால் இதெல்லாம் சுத்தம் செய்து சாலைகள் அமைப்பது, கிராமப்புறத்தில் உள்ள சாலைகளை அமைப்பது, இது மாதிரி ஒரு சில பிரிவுகளில் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். நீர் மிக மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரம் பெருக வேண்டும். நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும். நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கு குளங்கள், ஏர்களை ஆழப்படுத்தி தூர்வாரி மழை நீரை தேக்கி வைக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும். அதற்கு இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் பயன்படுத்த ஒன்றாக இருப்பது என்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதனால் நம்முடைய அரசுடைய எண்ணம் கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது, இந்த 124 வேலை திட்டம் வாயிலாக மற்றும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது, அரசுள்ள பணியிடங்களை நிரப்பி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை கொடுப்பது, மறுபடியும் உங்களுக்காக இந்த அரசு பணியாற்றும். மத்திய அரசு நிதியை

0: எந்த அளவிற்கு பெற முடியுமோ அதில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தும். மத்திய அரசுடைய எண்ணம் நம்முடைய நாடு சிறந்த நாடாக தலை சிறந்த நாடாக 2045 வர வேண்டும் என்பதுதான். அதுக்கு ஏற்றவாறு தான் திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றது, அதுக்கு ஏற்றவாறு நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, உள்கட்டமைப்புகள் எல்லாம் மேம்படுத்தப்படுகின்றது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற ஒரு திட்டம் சிறந்த திட்டமாக செயல்படுத்தப்படும். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு முழுவதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். நீங்களும் நான் சொன்ன மாதிரி நீர்பிடிப்பு ஏடி குளம் வாய்க்கால வேலை செய்து தண்ணீர் பிடிக்கிற மாதிரி கிராமத்துல எல்லாம் உலகெல்லாம் தண்ணீர் இப்போ நிரம்பி இருக்கின்ற அளவிற்கு உங்களுடைய பணிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த விழா இருக்கிறது அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி வாழ்த்தி.
1: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் டிஎக்ஸ் எட்ஜி என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பும் இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் தொடக்க விழா கடந்த 29 புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு டிஎக்ஸ் எட்ஜி என்ற திட்டத்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது
2: சிறு தொழில், குறுந்தொழில், நடுத்தர தொழில் இந்த தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த திட்டத்தை புதுச்சேரியில் தொடங்கி இருப்பது பாராட்டக்கூடிய ஒன்று. ஏன் சொன்னால் பூச்சியில் இப்போ இங்கே நிறைய இருக்கிறது, இது மாதிரி தொழிற்சாலைகள் தான் இருக்குது நிறைய. பொருள் புதுச்சேரி சார்ந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அது மிக பாராட்டக்கூடிய ஒன்று. இந்த தொழிற்சாலைகள் வெகுவாக முன்னேற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்துவது என்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை அடைந்து கொண்டு வருகின்றது, பொருளாதார நிலை உயர்வு, இதெல்லாம் காரணம் புதிய தொழில்நுட்பங்கள். இந்த புதிய தொழில்நுட்பங்கள் நம்முடைய தொழிலாளர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது. அது இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுகின்ற அளவிற்கு இந்த தொழில்நுட்பம் சென்றடைய வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பது உண்மை பாராட்டுக்குரிய ஒன்று. இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒன்று, தொழில் தொடங்க வருகின்ற முதலீட்டாளர்கள், முதலீடு செய்பவர்கள் எளிதாக தொழில் தொடங்க வழிவகை செய்ய வேண்டும். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்லுவாங்க, அதான் மிக முக்கியமான ஒன்று. தொழிற்சாலை நிறைய வரணும், முதலீடு செய்ய வேண்டும். வெளியிலிருந்து நண்பர்கள், தொழிலாளர்கள் நிறைய நண்பர்கள் இங்கே வருகிறது, முதலீடு செய்ய வேண்டும். படித்த இடங்களையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய நோக்கம். இதற்கு அவர்கள் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு இங்கே வந்து தொழில் தொடங்குவதற்கு அனுமதி கொடுப்பது தான் மிக முக்கியமான ஒன்று. அதுக்கான வசதி செய்து கொடுப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. இதுதான் நான் அடிக்கடி வலியுறுத்தது. ஏன்னா முதலீடு செய்ய வருவங்க எளிதாக கிடைக்குது, இங்கே நமக்கு கிடைக்குது, அனுமதி கிடைக்கிறது, உடனே தொடங்கலாம் அப்படின்னு வரும்பொழுது அவர் காலதாமதம் என்பது ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த செய்கின்ற முதலீடு, அந்த பணத்திற்கு வட்டி, நேரம், அந்த விரைந்து செயல்படுகின்ற தன்மை இல்லாத நிலையில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நஷ்டம். இதெல்லாம் பார்த்தோம்னா அனுமதி கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நான் இப்போ என்ன சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க, இந்த 5 நீங்கள் என்ன தொழிற்சாலையை புதுசாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது இத்தனை தொழிற்சாலைகள் புதிய தொழில்பேட்டையை உருவாக்கியிருக்கிறோம், இந்த தொழிற்சாலைக்கு இத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய தொழிற்சாலை வருவதற்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. அதற்கு அனுமதி தான் மிக முக்கியமான ஒன்று, மிக எளிதாக கிடைக்கக்கூடிய அரசனுடைய அனுமதி. அது கிடைச்சிட்டா வந்து அவங்களுக்கு தொடங்குவதற்கு, வங்கியில் கடன் பெறுவதற்கு மிக சுலபமாக இருக்கும். அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய அரசு இப்பொழுது உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும், இதில் எந்த காலதாமதம் இருக்கக்கூடாது என்பது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. அதற்காக நம்ம இப்போ தொழிற்பேட்டை ஒன்று உருவாக்க வேண்டும். நான் 750 கரசூரில் பல ஆண்டுகளுக்கு முன், 10 இருக்கும் அது, எனக்கு முன்னிருந்த ஆட்சியில் மத்திய அரசுக்கு அந்த இடம் ஒப்படைக்கப்பட்டது. திரும்பி இப்போ நாங்கள் வாங்கிட்டோம், வாங்கி சிறப்பு புலர் மண்டலமாக அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மேட்டுப்பாளையத்தில் ஐடி பார்க் ஒன்று தொடங்கணும், இது படித்த இளைஞருடைய எதிர்பார்ப்பு. அதை சிறப்பு புலர் மண்டலம் அதையும் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய புதிய தொழிற்சாலையை புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு கொண்டு வந்திருக்கின்றது. புதிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு அனுமதி விரைவாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் நம்முடைய மரியாதைக்குரிய தலைமைச் செயலரும் மிகுந்த ஆர்வத்தோடு மிக விரைவாக கொடுக்கும், நிறைய தொழிலை கொண்டு வரும்.

0: என்பதை மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது இந்த டிஎக்ஸ்எட்ஜ் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். அதற்குரிய வாய்ப்பினை எங்களுடைய அரசு உருவாக்கி கொடுக்கும். இப்போ இருக்க சூழ்நிலை எங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கி கொண்டு வர முடியும். எங்கிட்ட இருக்கிறது பூச்சிரை பற்றியும் நல்லா தெரியும். ஒரு சிறிய அளவு உள்ள ஒரு யூனியன் பிரதேசம், இல்லை இடம் கிடைக்கிறது மிக கஷ்டம். அந்த அப்படினாலும் இந்த 79 ஏக்கர் இடத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கு எப்படி படித்த வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் வைத்திருக்கின்ற கவனம் செலுத்தி வருகின்றது. அதனால் அந்த புதிய தொழில் செய்ய வருபவர்கள், முதலீடு செய்ய வருபவர்கள் ஆர்வத்தோடு இங்கே வரலாம். அதற்கு அரசு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கு தேவையான அனுமதியை விரைவாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அதனை, சாலை வசதி, மின்சார வசதி, தண்ணீர் வசதி, இவற்றையெல்லாம் விரைவாக கொடுப்பதற்கு நடவடிக்கையும் அரசு எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அதனால் நீங்கள் அனைவரும் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கு வர வேண்டும் என்று நம்முடைய நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் எல்லாம் இங்கே முதலீடு செய்யும்போது உங்களுக்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் கூறி இந்த திட்டம் புதுச்சேரி தொடங்கி இருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. இதன் மூலமாக ஒரு நல்ல பயன் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைக்கும், தொழில் அதிபர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
1: மேலும் இவ்விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு அதிகாரிகள், இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சி

0: வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர், 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.

0: வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம், லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயத்தினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் நோஸ் பிளீடிங், அதாவது மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்ததுங்கிறது யாருக்கு நடந்தாலும் நம்மளுக்கு திடீர்னு ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து அதை அணுகுவோம், திடீர்னு ஒரு பதட்டம் ஆயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது குழந்தைகளுக்கு என்ன மோஸ்ட் காமன் காசஸ், பெரியவர்களுக்கு எதனால வருது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காசு அவங்க வந்து மூக்கில கை வச்சு அந்த மூக்கு தண்டை வந்து இன்ஜர் பண்ணிடுவாங்க, இல்ல மூக்கினுடைய முன் பகுதியில் அவங்க இன்ஜர் பண்ணாங்க அப்படின்னா அதனால ரத்தம் வடியும், அதாவது நோஸ் பிக்கிங் சொல்லுவாங்க, மூக்கில கை வச்சு அதை நோண்டிட்டு இருக்கிறது. இது குழந்தைங்களுக்கு ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாவே இருக்கும். எதனால இந்த மூக்குல ரத்தம் நிறைய வருதுன்னு பாத்தீங்கன்னா மூக்கினுடைய வந்து இந்த முன் பகுதியில வந்து ரத்த ஓட்டம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அதனால சின்ன ஏதாவது ஒரு நெகக்கீரலால வர காயம் கூட பாத்தீங்கன்னா நிறைய ப்ளீடிங் வரும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நிறைய ப்ளீடிங் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் மூக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வாஷ் பேஷன் கிட்ட போயிட்டு முன்னோக்கி குனிஞ்சிருந்தாலே அழுத்தி

0: பிடிக்கணும். ஸோ எப்படி மூச்சு விடுறதுன்னு யோசிச்சிங்கன்னா நம்ம வாயால் மூச்சு விட்டுக்கலாம். அழுத்தி பிடிச்சிங்கனாலே அந்த ப்ரெஷர்லேயே அந்த ப்ளீடிங் வந்து இனிஷியலாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து அருகில் உள்ள மருத்துவமனையை சென்று அணுகலாம். ஸோ அடுத்த காஸ் எதனால் மூக்குலேருந்து ரத்தம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த பிறவியிலேயே ரத்தம் உறையும் தன்மை ஏதாவது மாறுபட்டிருக்கலாம். அதனால் இந்த ப்ளீடிங் டயத்தசிஸ் இல்லை கிளாட்டிங் டயத்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால கூட இது மாதிரி அவங்களுக்கு வந்து மூக்கிலேருந்து ரத்தம் வரலாம். ஸோ இதுக்கு வந்து தகுந்த நம்ம பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சா அதற்கு வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்கில் ஏதாவது சதை வளருதல், அதாவது பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்தா கூட மூக்கிலிருந்து நம்மளுக்கு ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மூக்கு தண்டு வளைஞ்சு ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது, செட்டல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா, நம்ம சளி பிடிச்சிருக்க சமயத்துல அடிக்கடி மூக்கு சிந்தும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஷார்ப்பான அந்த செப்டல் ஸ்பர் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல உராயும் போது நம்மளுக்கு கண்டினியூஸா வந்து ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ளீடிங்னாலும் நான் சொன்ன இந்த கம்ப்ரஷன் மெத்தட ஃபர்ஸ்ட் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு, இல்லைனா நெக்ஸ்ட் வந்து ஐஸ் பேக்ஸ் வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் எடுத்து ஒரு துணியில சுத்தி அதை நோஸ் மேல வச்சு கொஞ்ச நேரம் கம்ப்ரஸ் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சிக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல போய் அணுகி என்ன வைத்தியமோ அதை பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நார்மலா கோல்டு வரப்ப மூக்கு எல்லாமே நிறைய சளியா இருந்து ரொம்ப மூக்கு சதைகள்லாம் வீங்கி இருக்கும். அப்ப அவங்களுக்கு நம்ம ரிப்பீட்டடா மூக்கு சிந்தறப்ப என்ன ஆகும்னா மூக்குல இருந்து ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காஸ் வந்து ட்ராமா, ஏதாவது அடிபடுறது இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் இல்ல ஏதாவது யாராவது அசால்ட் அடிச்சிடறாங்க, அந்த மாதிரி சமயத்துல வந்து மூக்குல இருந்து நம்மளுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தத்தை சரியா சிகிச்சை பெறல, பிபி மாத்திரைகள் எல்லாம் சரியா உட்கொள்ளவில்லை, ரத்த அழுத்தம் அதனால அதிகமா இருக்கு, அந்த மாதிரி பட்சத்துல என்ன ஆகும்னா நான் சொன்ன மாதிரி இந்த மூக்குல ரத்த ஓட்டம் ஜாஸ்தி. சோ அதுல இருந்து அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சில வகையான கேன்சர்கள் கூட மூக்குல இருந்து ரத்த வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மற்றொரு முக்கிய காரணம் என்னவென்றால், சில சமயம் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்பட்டால் தொடர்ந்து ஆல்கஹால் சாப்பிட்டு வரவங்க அத மாதிரி உள்ளவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த ரத்தம் உறையும் பொருட்கள் வந்து கல்லீரல்ல இருந்து உற்பத்தி ஆகும். சோ அத மாதிரி உள்ளவங்களுக்கு இது மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வழிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இத மாதிரி இவங்களை அட்மிஷன் பண்ணி அவங்கள வந்து தேவையான ரத்த டெஸ்ட்கள் எல்லாம் எடுத்து எதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரத்த முறையும் தன்மை வந்து குறைந்து போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து அதற்கேத்த தகுதியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து செய்யணும். சோ இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்ரஷன் பத்தி பார்த்தாச்சு, ஐஸ் பேக் பத்தி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீசல் பேக்கிங் அடுத்த ஸ்டெப் இதுதான். இது வந்து மூக்குல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மருந்து தடவப்பட்ட பஞ்சு வச்சு ஒரு 24 to 48 மணி நேரத்துக்கு உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு பஞ்சு வச்சு நம்ம கொஞ்சம் கம்ப்ரஷன் பண்ணோம்னா இது வந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிதான் இதை நம்ம பண்ணணும். ஏன்னா மூக்குல பஞ்சு வச்சிருக்கப்ப நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகல அப்படிங்கிற சமயத்துல என்ன ஆகுனா போஸ்டீரியர் நேசல் பேக்கிங், இன்னும் நாசியிலிருந்து ப்ளீடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நம்ம போஸ்டீரியர் நேசல் பேக்கிங் பண்ணுவோம். இல்ல இதற்கும் நமக்கு ப்ளீடிங் சரியாகவில்லை என்றால் நம்ம வந்து எண்டோஸ்கோபி மூலை மூலமா அந்த எங்க ரத்தம் வருதோ எந்த ஒரு ரத்த குழாய் வெடித்து ஏற்பட்டிருக்குதோ அங்க வந்து நம்ம காற்றை மூலமா அதை வந்து பொசுக்கி அந்த ப்ளீடிங் கூட நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ரத்தம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. எப்போ யாருக்கு ரத்தம் வந்தாலும் மூக்கிலிருந்து அதற்கு வந்து நம்மளுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம வந்து அலட்சியமா இதை விட்டுவிடக்கூடாது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மூக்கில் ஏற்படும் இரத்த கசிவு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரிச்சேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமா சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சேன், வேலை பாதியிலேயே நிக்குது, கையில பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது.

0: மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லேருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாம். அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உக்காந்தார், முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார், பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊதியூர் என்ற ஊரை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த ஊர் ஊதியூர். காங்கேயம் தாராபுரம் செல்லும் வழியில் பொன்னூதி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த ஊர். இது திருப்பூரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோட்டிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

தனுஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் இட்லி கடை. மக்கள் நலன் கருதி மலையில் கிடைத்த அபூர்வ மூலிகைகளை சேர்த்து தீ வைத்து புகை மூட்டி மண்குழல் கொண்டு ஊதியதால் ஊதியூர் என்றும், கொங்கண சித்தர் தங்கி நெருப்பூதி பொன் செய்ததால் இந்த மலைக்கு பொன்னூதி மலை என்றும் கொங்கணகிரி என்றும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

0: முதல் நீ முடிவும் நீ படத்திற்காக ஒலித்த குரல் சித் ஸ்ரீராம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: இன்னொண்ணு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
3: RBI சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: மகத்தான மூலிகைகள் உள்ள சஞ்சீவி மலையின் ஒரு பகுதி என கருதுவதால் தென்னிந்தியாவின் சஞ்சீவி மலை என்றும் அழைக்கப்படுது. இம்மலையைச் சுற்றி வரலாற்று பெருமைகள் தாங்கிய பல்வேறு தொல்லியல் சிற்பங்கள் உள்ளதாகவும், வாழ்க்கை முறை, பண்பாடு இவற்றை விளக்கும் பல்வேறு சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள் தற்போது மலையடிவாரத்தில் காணப்படுவதாகவும் சொல்லப்படுது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் குரலில் ஒலித்த பாடலின் படம் ஜோ. ஊதியூரில் ஆண்டு முழுவதும் வெப்பமாக இருக்கும் இந்த மலைகளில் மான், குரங்கு, நரி, பன்றி, காட்டுப்பன்றி, காட்டு நாய்கள், பசுக்கள், ஊர்வன உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள், அரிய வகை தாவரங்களும் உள்ளன. பல்வேறு இடங்களில் சந்தன மரங்களும் கோவில்களும் கல்வி நிறுவனங்களும் உள்ளன. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

அப்புச்சி கிராமம் படத்திற்காக ஒலித்த குரல் வருண் விஸ்வா. ஊதியூரில் விவசாயம் மற்றும் வணிகம் இரண்டும் முதன்மையான பொருளாதாரம் ஆகும். இது பல சுரங்க, ஜவுளி, தென்னை, சணல், பால் தொழிற்சாலைகள், மின்சார மின் நிலையங்கள் மற்றும் இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதோடு தொழிலாளர்களை ஈர்க்கும் பொருளாதார மையமாக விளங்குது. என்ன நேர்களே, ஊதியூரை சுற்றிய நகர்வுலா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்வுலாவில் சந்திப்போம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. இந்தோனேஷிய குடியரசின் அதிபர் திரு பிரபுவோ சுபியாந்தோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் வரும் 8ஆம் தேதி வரை அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை கத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியாவில் கல்லீரல் மற்றும் 2ஆம் வகை நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றுகையில் இத்தகைய நோய்கள் மிக இளம் பருவத்திலேயே ஏற்படுவதால் இது ஒரு மருத்துவ பிரச்சினை என்பதையும் தாண்டி ஒரு சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றி வரும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. இத்தேர்வை 613 மையங்களில் 167,743 தேர்வர்கள் எழுத உள்ளனர். வில்லியனூர் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஜவஹர் நகர், சுதாகர் நகர், சரநாராயண நகர், பொன்னகர் ஒரு பகுதி, ஜவஹர் நகர் பிஹெச்பி குவார்டர்ஸ்

0: ராகவேந்திர நகர், வள்ளலார் நகர், பூமியான்பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:16. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வன மகோற்சவ வாரத்தையொட்டி இயற்கை சூழலை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம் என்பது குறித்த தகவல்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாமா?

0: அபி ஜோத்பூர்கர் ஹரிணி குரல்களில் ஒலித்த பாடலின் படம் வனமகன்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இயற்கை சூழலை பாதுகாக்க அன்றாட வாழ்வில் மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி முறைகளை கடைபிடிக்கணும். நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரம் மற்றும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மரங்களை நடுவது, இவை அனைத்தும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறைகள் ஆகும். மேலும் தகவல்கள் பாடலை கேட்ட பிறகு.

அனிருத் ரவிச்சந்தர் குரலில் ஒலித்த பாடலின் படம் கனா. நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க கடைகளுக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்துச் செல்வது நல்லது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பொருட்களை தவிர்த்து காகிதம் அல்லது கண்ணாடி பொருட்களை பயன்படுத்துதல் சிறப்பு. குப்பைகளை சேரவிடாமல் அவ்வப்போது அகற்றி சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வைக்க வேண்டும். இன்னும் தகவல்களை கேட்கலாம் 8:30 மணிக்கு.

மதராச பட்டினம் படத்திற்காக ஒலித்த குரல்கள் ஹரிணி, ரூப்குமார், ரத்தோட், ஆண்ட்ரூ ஜெர்மியா. தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஒலித்த பாடலின் படம் சீமராஜா. இனி இயற்கை உரங்கள் பயன்படுத்துதல் நம்ம சிறப்பாக இருக்கணுன்றது சொல்லப்படுது. வீட்டில் உருவாகும் காய்கறி மற்றும் உணவு கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரிக்கலாம். இது குப்பையை குறைப்பது மட்டுமன்றி தாவரங்களுக்கும் உதவும். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து சரியான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும். பொது இடங்களிலும் நீர்நிலைகளிலும் குப்பைகளை வீசுவதை தவிர்க்க வேண்டும். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அடுத்து மரங்களை வளர்த்தல் ரொம்பவுமே அவசியமானது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருகின்றன. உங்கள் வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நடுவது கார்பன் உமிழ்வை குறைத்து காற்றின் தரத்தை மேம்படுத்தும். அதாவது நம்மளுடைய பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற விசேஷ நிகழ்வுகளில் மரக்கன்றுகளை நாம் நடலாம். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அருகில் உள்ள இடங்களுக்கு செல்ல நடைப்பயிற்சி அல்லது மிதிவண்டி மூலமோ சென்று வரலாம். நீண்ட தூர பயணங்களுக்கு பொது போக்குவரத்தான பேருந்து, ரயில் போன்றவற்றை நம்ம பயன்படுத்தலாம். உள்ளூரில் விளையும் காய்கறிகளை வாங்கி பயன்படுத்துதல் சிறந்தது. இயற்கையின் முக்கியத்துவம் பற்றி பிறருக்கு எடுத்து கூறுதல் மிகவும் சிறந்தது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம

ஒலித்த பாடலின் படம் அரண்மனை. சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை விரிவாக நம்ம ஆராயணும்னா, புவி வெப்பமடைதல், மாசுபாட்டு நிலைகள் மற்றும் பல்லுயிர் இழப்பு போன்ற உலகளாவிய சவால்களை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறது. இன்றைக்கி நம்ம நிறைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மூலமாக கண்டுபிடிச்சதன் விளைவாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ரொம்பவுமே அவசியம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நிறைய சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வன மகோற்சவ வாரத்தில் இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நேயர்களே, வன மகோற்சவ வாரத்தில் இயற்கை சூழலை பாதுகாக்க நம்ம என்ன செய்யலாம் என்பது குறித்த சில தகவல்களை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு தகவலோட அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

ஒலித்த பாடலின் படம் தர்மதுரை. இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9 மணி. அரங்கிசை.
1: அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று வில்லியனூர் ஏ மணிவாசகர் குழுவினரின் நாதசுர இசை கேட்கலாம். உடன் தவில் வாசிப்பவர் வி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பஜமானச துளசீவனம் கிருதி, பகுதாரி ராகம், ஆதித்தாளம்.

அடுத்து சரஸ்வதி நமோஸ்துதே, ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்கள் கிருதி, சரஸ்வதி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வில்லியனூர் ஏ மணிவாசகர் குழுவினரின் நாதஸ்வர இசை. உடன் தவில் வாசிப்பவர் வி மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தொடர்வது கௌரி மனோகரா, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, கௌரி மனோகரி ராகம், ஆதித்தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டது விலியனூர் ஏ மணிவாசகர் குழுவினரின் நாதசுரைசை. உடன் தவில் வாசித்தவர் வி மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.

0: காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை நேற்று தொடக்கி வைத்தார். மேலும் பலோத்ராவில் உள்ள பஞ்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமைவெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று முதல் வரும் 10 தேதி வரை கத்தார், பக்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில், எத்தனால் என்பது ஒரு புதிய கருத்து அல்ல என்றும் அது ஒரு 100 ஆண்டுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ளது என்றும் கூறினார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டாச்சி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கர் பட்டார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10:58 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இவை அனைத்தையும் குறிப்பிட்டு எழுதவும். தொடக்கமாக மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் விரும்பி கேட்ட பாடலின் படம் மனிதரில் இத்தனை நிறங்களா.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து, எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல், நாச்சியார்பேட்டை அன்பழகன், கொள்ளிடம் காமராஜ் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் உன்னை சொல்லி குற்றமில்லை.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து சென்னை மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன், கூடுவாஞ்சேரி கனகராஜ் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் சின்ன பசங்க நாங்க.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வேதாரண்யம் வட்டம் 4 வேதபதி கே பி ராஜதுரை, தலைஞாயிறு ஏ ராஜா முகமது இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் தர்மதுரை.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ராஜன் சுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் மனுநீதி.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் விரும்பி கேட்ட பாடலின் படம் முள்ளும் மலரும்.

0: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தி விரும்பி கேட்ட பாடலின் படம் உத்தமன்.
1: படகு படகு ஆசை படகு, படகு படகு ஆசை படகு, போவோமா பொன்னுலகம். படகு படகு ஆசை படகு, படகு

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து, நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், கல்யாண், அஸ்வினி, வெண்பா, ஆதிரா இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் வானவில்.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் பெங்களூர் குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, ஹேமப்ரியா, துருவா ரவிக்குமார், நெல்லை பாரதி, கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், காட்டூர் சிவக்குமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, வேட்டவலம் குமார், கருப்பண்ணன் ரங்கசாமி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், முள்ளக்காடு பாபு, அனு கிலால், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன், சென்னை சிவராம் நாகராஜன், விளக்கப்பாடி வி ஆர் செந்தில் முருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல். இவர்களுக்கான பாடல் ஒலிபரப்ப இயலாத காரணத்தினால் அவர்களுக்கான பொதுவான பாடல் இதோ.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: முதலாவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று குஜராத்தின் சனந்தில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், சனந்த் வளர்ந்து வரும் உலகளாவிய செமிகண்டக்டர் மையமாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இது ஒரு விக்சித் பாரத் திட்டத்தின் செயல்திட்டம் என்றும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் இரண்டாம் படி என்றும் குறிப்பிட்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரைச் சேர்ந்த புகழ்பெற்ற பாண்டவானி இசைக்கலைஞரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான தீஜன் பாய் உடல் நலக்குறைவால் இன்று காலமானார். தனது கம்பீரமான குரல் வளம் மற்றும் தனித்துவமான கதை சொல்லும் பாணியால் தீஜன் பாய் பாண்டவானி கலைக்கு இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவில் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு

0: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
1: இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 12 மணி. இனி கேட்டு ரசிக்கலாம். இது ரெட்ரோ நேரம். முதல் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல் எஸ் ஜானகி.

0: நேரம் 12:45. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். இப்போது நீங்கள் ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0442498648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் ஜானி படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது ஜென்சி குரல்.
1: நோ நோ நோ

நேரம் 12:10. நான்கு நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேர்களே, எஃப்எம் ரெயின்போவில் 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு ஹே சினேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். 6:20 முதல் 7 மணி வரை, பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி ஒளி நேர் விருப்பாம். ரெட்ரோ நேரம் தரும் அடுத்த பாடல் தனிகாட்டு ராஜா படப்பாடல்.

தனிக்காட்டு ராஜா படத்திற்காக ஒழித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. அடுத்து பகலில் ஒரு இரவு படப்பாடல் உங்களுக்காக அதோ வருகிறது நேர்களே.

நேரம் 12:20 ஆறு நொடியாகிறது. நாம் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரிலே இது ரெட்ரோ நேரம். அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரெட்ரோ நேரத்தில் ஒலித்த பாடலுக்காக ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து 3 பிறை படத்திலிருந்து ஒரு பாடல் கேஜி யேசுதாஸ் குரலில். நேரிலே உங்களுக்காக அந்த பாடல்.

0: ஒலித்த ஜானகியின் குரலோடு நிறைவு பெறுகிறது இதரெட்ரோ நேரம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. தொடர்வது பன்னிசை மாலை. முதலில் விளம்பரம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போடாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: 10-1 இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
2: பெருசா வந்துட்டோம்.
1: நீ இப்ப கிளம்பு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களுடைய வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா பாடல்களை கேட்கலாம். முதலில் தேன் என தொடங்கும் பாடல்.

வோ உணவுக்கும் வழியில்லை, உணவுக்கும் வழியில்லை, ஒரு கண்

பழம்பாய்க்கும் கதி இல்லை, பழம்பாய்க்கும் கதி இல்லை, ஒரு கந்தைக்கு மேல் இல்லை, உணவுக்கும் வழி இல்லை.

என்பால் உனக்கு இரக்கம் என்பதும் இல்லை, இரக்கம் என்பதும் இல்லை என்பால்.

0: என்னால் உனக்கு இரக்கம் என்பதும் இல்லை.
1: பன்னிசை மாலை நிகழ்ச்சி இதுவரை தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடியிருந்த வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருட்பா பாடல்களை கேட்டீர்கள். சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்துக் கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபை தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டிகள் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை

0: சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12:50 26 நொடி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: உண்மை அதுதானே மிஸ்டர் ஞானசீலன்? அது இருக்கட்டும், ஒரு திருத்தம்.

0: 11 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12:50 26
1: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
2: உண்மை அதுதானே மிஸ்டர் ஞானசீலன்? அது இருக்கட்டும், ஒரு திருத்தம். நான் இப்போ டாக்டர் ரேவதி இல்லை. இப்போ நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறது, என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்க இல்லையே. பின்ன இப்போ எப்படி நான் டாக்டர் ரேவதியாக இருக்க வாய்க்கும்? திருப்பியும் சொல்கிறேனுங்க, நான் ரேவதி ஞானசீலன். ரேவதி ஞானசீலன் நான். ஞானசீலன் நல்ல பாம்பின் சீற்றத்தோடு அட்டகாசமாகவும் நிர்த்தாட்சண்யமாகவும் சிரித்தவாறு ஆணவமாக எழுந்து நடந்தார். காலில் இடறிய கை துப்பாக்கியை ஏற்றிவிட்டார். மேஜையில் கைகளை ஊன்றினார். கரணம் போடவா? சாய்ந்தபடி மேஜையிலே தென்பட்ட அந்த திருமணப் படம், மங்கள தாலி, பழுப்பெரிய கடிதங்கள், டைரி, புதிய சேலை, ரவிக்கை ஆகியவற்றை மேலோட்டமாக பார்த்ததுடன் நிறுத்தி கொண்டு தொடர்ந்த சிரிப்பை நிறுத்தாமல் தொடரலானார். மிஸ் ரேவதி, நீங்கள் பகல் கனவு காண்றீங்க. ரேவதி நல்லதொரு வீணை செய்து மடியில் கிடத்திய வண்ணம், வண்ணம் நிரம்பின நரம்புகளில் ஆனந்த பைரவி ராகத்தை சங்கீத ரசனையுடன் மீட்டி பரவசத்தோடு ஆனந்தமாக அனுபவித்து மெய்மறந்திருக்கையில் ஞானசீலனின் நையாண்டி பேச்சு காதுகளில் விழவே தவித்து போய் கண்களை உருட்டி விழித்தாள். அட பரிதாபமே, நான் காண்றது ராத்திரி கனவுங்க என்று சலனம் துளியுமின்றி சொன்னாள். இதை கேட்டதும் ஞானசீலன் பற்றறுத்து புன்னகை செய்தார். ஜோக் அடிக்கிறத நீங்கள் இன்னும் கூட மறக்கலையா என்று கேள்வி கேட்டார். இத்தனை காலமும் ஜோக் அடிக்கிறத அறவே மறந்து தான் போயிருந்தேன். ஆனால் இப்போ உங்களை கனவில் கண்ட மாதிரியே நேர்லேயும் கண்டதும் என்னையும் அறியாமலும் என்னையும் மீறிக்கிட்டு மனம் கும்மாளம் போடவே பழைய ஞாபகத்தில் என்னவோ சொன்னேன். அது மெய்யாவே நல்ல ஜோக்காகவும் அமைஞ்சு போச்சு. சோகமாக விடை சொன்னாள் ரேவதி. அடப்பாவமே, ஆட புண்ணியமே. ரேவதி, நான் வெறும் ரேவதி கிடையாது, நான் ரேவதி ஞானசீலனாக்கும். மின்னி தெரித்த தன்னம்பிக்கையின் பெருமிதத்தோடு சொல்லிவிட்டு கண்களை அவளுக்கே கைவந்த உயர்வான மனப்பாங்கோடு உயர்த்தி ஞானசீலனை ஊடுருவி பார்த்தாள் ரேவதி. கொலைவெறி கொண்டவனைப் போல சிரித்தார் ஞானசீலன். ரேவதி, ரேவதி என்று கூப்பிட்டார். ரேவதி, இந்த பிறவியில் நீங்கள் ரேவதி ஞானசீலனாக ஒரு நாளும் ஆக முடியாது, ஆகவே முடியாது என்று தீர்ப்பு கூறினார். ரேவதி உருக்குலைந்தாள். நெஞ்செலும்பில் தூண்டில் முள் செருகி கொண்ட மாதிரி அவள் துடித்தாள். இரத்தமும் துடித்தது. அந்த துடிப்பில் அவளுடையதும் அவளுக்கே உரியதுமான அந்த உயர்வு மனப்பான்மை தன்மையும் துடித்துடித்ததோ என்னவோ. நான் பாரத சமுதாயத்தை சேர்ந்த சராசரி பெண் ரேவதி. என்னோட பெண்மை பூரணத்துவம் அடைஞ்சிட வேண்டாமா? எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னா நான் ஞானசீலனோட உடன்பாடு செஞ்சுத்தான் தீர வேணும். இது என் சொந்த விஷயம், இது என் பந்த பிரச்சனை. ஓ, ஞானசீலன் திரும்பிவிட்டார் அல்லவா? பேஷ். ஞானசீலன் சிரித்து கொண்டே இருந்தார். நீங்களே தான் சிரிக்கிறீர்களா? பின்ன விதிக்கா இத்தனை அர்த்தத்தோட சிரிக்க தெரியும் மிஸ் ரேவதி? விதி சிரிச்சு நான் முன்ன பின்ன பார்த்திருந்தால் தானே, கேட்டிருந்தால் தானே எனக்கு அந்த துப்பு புரியும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, நானே தான் விதி. ஞானசீலனின் புது விதி சிரிப்பு திக்கெட்டும் முழங்கியது. அத்தான், அத்தான் வீறிட்டாள் ரேவதி. மறுக்கணம் அவள் ஞானசீலனின் கால்களிலே நெடுஞ்சான் கிடையாக சரணடைந்தாள். தாலி கட்டின கணவனுக்கே தன் உயிரையும் உடலையும் ஆத்ம நிவேதனம் செய்துவிட்டவளைப் போல ஞானசீலனின் காலடியில் விழுந்து கிடந்தாள் அவள். ஞானசீலன் பெரிய காரியத்தை சாதித்து விட்டவராக அங்கேருந்து அப்பால் நகர்ந்தார். வெற்றியை தேடிய பயங்கர சிரிப்பு பயங்கரமாகவே தொடர்ந்தது. எங்கிருந்தோ புதிய பாட்டு ஒன்று மிதந்து வந்து தவிழ்ந்தது. என்ன பாட்டு அது? என்ன ராகம் அது? ரேவதி மெல்ல மெல்ல தலையை உயர்த்தினாள். ஒரு குழந்தையைப் போல ஞானசீலனை

0: பாசத்தின் வெறியோடு ஊடுருவினாள். அவள் கண்களின் மாயத்தாகம் இன்னமும் குறைய காணும். அத்தான் பெரிய மனசு பண்ணி என்னை உங்கள் ரேவதி ஞானசீலனாக ஏற்று உங்களோட பழைய ரேவதி குட்டியாக என்னை மறுபடியும் ஏற்றுக்கிட்டு என் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துங்க அத்தான் என்று கெஞ்சி அலறி கதறினாள் அவள். ஞானசீலனிடம் ஆத்திரத்தி அடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்தது. மிஸ் ரேவதி, அத்தான் நான் ரேவதி ஞானசீலன், நான் ரேவதி ஞானசீலன் அத்தான். சோகம் காட்டுத்தீயாகிவிடுமோ? உங்களுடைய அத்தான் ஞானசீலன் மிஸ்டர் ஞானசீலன் செத்து போய் ஆண்டு 10 ஓடி போயிடுச்சு மிஸ் ரேவதி. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, உங்க வாயில இன்னொரு தக்கம் அபசகன மட்டும் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க என்று ஓலமிட்டு கதறிய ரேவதி கழுத்தில் எதையோ தேடினாள். காணாமல் திடுக்கிட்டாள். கழுத்தில் காணும் என்றதும் கடுகளவு நேரத்தில் கதிகலங்கி போனாள் ரேவதி. மயில் பதக்கம் மட்டுமே அவளது விரல்களில் சிக்கியது. அவள் தேடியதை காணும் திடீரென்று நினைவு வர மேசையை பார்த்தாள். அவள் கழற்றி போட்ட திருமாங்கல்யம் பரிதாபமாக கிடந்தது. மேசையை நோக்கி விரைந்தாள். கைகள் நடுங்க மாங்கல்யத்தை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டே திரும்பி வந்தாள். மிஸ்டர் ஞானசீலன், இனியாகிலும் என்னை உங்கள் ரேவதி ஞானசீலனாக ஏற்றுக்கிடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டாள். அவன் உதாசீனமாக நின்றான். உணர்ச்சி வசப்பட்டவளாக ஞானசீலனின் கைகளை பற்றி தன் கண்களிலே ஊற்றிக்கொண்டு ஐயோ தெய்வமே என்று கூக்குரலிட்டு அழுதாள் அவள். தெய்வம் வெறும் கல்லாக மரமாக உலோகமாக இருப்பதுதானே இயற்கை? ஞானசீலன் கைகளை உதறிக்கொண்டே நகர்ந்தார், சிரித்தார். ஞானசீலனுக்கென்று இப்படி ஒரு மாய சிரிப்பா? காதுகளை பொத்தி கொண்டு ஞானசீலனுக்கு நேரெதிரிலே வந்து நின்றாள் ரேவதி. இனியும் அப்படி சிரிக்காதீங்க ஞானசீலன், அப்படி சிரிக்காதீங்க என்று கத்தினாள். நான் எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும் ரேவதி? இப்படி நீங்கள் அழுது கதறுவதை கேட்கவும் பார்க்கவும் தானே நான் இந்த 10 ஆண்டு காலமாக தவம் கிடந்தேன். உங்க தவத்தை பாலிக்க செஞ்சிட்டேன் தானே? சந்தேகம் என்ன? சிரிப்பு இன்னமும் கொட்டி முழக்கியது. அப்படியானால் என் தவத்தை பலி தவம் அடைய செஞ்சிட வேண்டியது உங்க கடமை இல்லைங்களா மிஸ்டர் ஞானசீலன்? பிரமாதமாக விவாதிக்கிறீங்க டாக்டர் ரேவதி. நீங்கள் கிளியானால் மறுதரமும் படிச்சு கொடுக்குறேன். இப்போ உங்ககிட்ட விவாதம் பண்ணுறது டாக்டர் ரேவதி இல்லை, ரேவதி ஞானசீலன். நீங்கள் உங்கள் பேரோடு ஒட்டி உறவாட வச்சிருக்கிற அந்த ஞானசீலன் இதோ என் கண் முன்னாலே நிதர்சனமாக நிற்கிறார். ஞானசீலனுக்கு 100. பாவமே ஞானசீலன், அவனுக்கு அற்ப ஆயுசுதான். யமன் ஏமாந்தால் அவனுக்கு நீங்கள் கோட்டை கட்டுறாப்புல, ஒருவேளை 100 எழுதி போடலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். கூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

நிலைத்து நேரம் 1 மணி. இனி தொடர்வது மகளிர் நேரம். அன்பு சகோதரிகளே, இது உங்களுக்கான நேரம். உங்கள் மனவிரும்பிய அற்புதமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். வாருங்கள். 04133 என்கிற அந்த முன் இணைப்பு எண்ணுடன் 2275240 மற்றொரு எண் 2

0: வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
0: நான் பண்ருட்டி திருவிழா சாந்தி சிவசண்முகம் பேசுகிறேன்.
1: சாந்தி சிவசண்முகம், சொல்லுங்கம்மா. வணக்கம். என்ன படத்துல இந்த பாட்டு கேட்க போறீங்க?
0: மதுரை வீரன் படம். நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடு மொழியில்.
1: ஆஹா, அருமையான பாடல். எதுவும் சிறப்பான காரணம் இருக்குங்களா அந்த பாட்டை நீங்க கேட்கறதுக்கு?
0: இல்லை, வழக்கம் போல எம்ஜிஆர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அவ்வளோதான். சரி சரி சரி சரி சரி.
0: நன்றி.
1: ஆ, நல்லதும்மா, உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாம். சரிங்களா?
0: ம், சரி,
1: நன்றிம்மா.

இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவர். செயல் நேரம் 1:05 ஆகிறது. மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பாடலை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிற சகோதரி, வணக்கம்.

0: நேரம் 1:46 புதுச்சேரி வானொலியில் நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். தொலைபேசி ஒலி நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த அன்பு சகோதரி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கருப்பூர்ல இருந்து பவதாரணி.
0: பவதாரணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். பவதாரணிக்கு என்ன பாடல் வேணும்?
1: வட்டத்துக்கு சதுரம் படத்துல இருந்து ஏஷர் பாட்டு போட்டு.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் கொடுக்கல. நன்றிமா, நேப்பில வந்தமைக்கு.
1: நன்றி.
2: இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பா.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 1:15, 7:00 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அவர்கள் படத்திலிருந்து ஒரு பாடல்,

0: இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. 1815 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். அற்புதமான பாடல்கள் எல்லாம் சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த அன்பு சகோதரி, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் அடையக்காமங்கலத்திலிருந்து ரஞ்சினி பேசுறேன்.
0: ரஞ்சினி வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். என்ன இன்னைக்கு மதியம் சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சுங்களா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஒரு
0: அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக கொடுக்கலாம். சரிம்மா, நன்றி.
1: நன்றி.

நேரம் ஒரு மணி 23 நிமிடம் 50 நொடி ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். மகளிர் அன்பு சகோதரிகள் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேர்களே, நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளில் ஒரு சில உங்களுக்காக 2:15 என்று மினியவை, 2:40 தாளத்தரங்கம் எஸ் செல்வமுத்து அவர்களுடைய தவில் ஆதித்தாளம், 2:55 வானொலி அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு வடு நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும், எழுதியவர் ஜே மெடில்டா விமலா அவர்கள், படைப்பு ஆகாசவாணி மதுரை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முதுமுனைவர் எஸ் பசுபதி அவர்களுடன் சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி சேலியமேடு கவிஞநேரு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களே, நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளில் ஒரு சிலவற்றை

நேரம் 1:30 25 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையை நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக, கள்ளுக்குள் ஈரம் படப்பாடல்.

0: நேரம் 1:34 42 நொடியாகிறது. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒளி உலா வருகின்றன.

0: பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேரம் 1:36. மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

0: சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேரம் 1:40 48 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் மகளிர் நேரத்தில் உங்களுக்காக சொல்ல துடிக்குது மனசு பட பாடல்.
2: உயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

நேரம் 1:45, 45 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1715 கிலோஹெர்ட்ஸ். இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் கண் சிமிட்டும் நேரம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நம் தொலைபேசி நிகழ்ச்சி அற்புதமான பாடல்கள் உங்களுக்காக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் மகுடி படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது 2 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the midday news. The headlines. Government withdraws emergency curbs on natural gas supplies following resumption of LNG shipments through Strait of Hormuz. Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan releases 25,000 crore rupees assistance to states under Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Act. Center orders Meta to remove child abuse ads from Instagram, seeks reply in 7 days.

நேரம் 2:18, 32 நொடியாகிறது. நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இனியவை அற்புதமான பாடல்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது நமது வானொலி. அந்த வரிசையில் அடுத்த பாடல் 3 தெய்வங்கள் படத்திலிருந்து ஒரு பாடல், சுசிலாவின் குரலில். இதோ நேயர்களே அந்த பாடல்.

அற்புதமான பாடல், இதயத்தை இதமாக வருடி சென்றது அந்த பாடல். காலத்தை வென்றெடுக்கும் காவிய பாடல்களாக நாம் என்றும் இனியவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை. நேரம் 2:22, 19:00. இந்த இனிய நேரத்தில் அடுத்த பாடல், மீனவ நண்பன் படத்திலிருந்து ஒரு பாடல், கே ஜே யேசுதாஸ், வாணிஜியாராம் குரல்களில். இதுவும் அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 2:26 நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த இனிமையான நேரத்தில் அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆம் நேர்களே, இது என்றும் இனியவை. என்றும் இனியவை தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சொர்க்கம் படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன்.

நேரம் 2:29 30 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். அற்புதமான பாடல்கள், உள்ளத்தை உருகக்கூடிய, உருக வைக்கக்கூடிய, இதயத்தை இதமாக்கக்கூடிய சுகமான பாடல்களை எல்லாம் நம் வானொலி தந்து கொண்டிருக்கிறது நேர்களுக்காக. அந்த வகையில் என்றுமே நினைவில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக. வயிறு நஞ்சம் படத்திலிருந்து ஒரு பாடல், டி எம் சௌந்தரராஜன், சுசீலா.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 2:35. 5 நொடியாகிறது. என்றும் இனிவே நிகழ்ச்சியின் நிறைவாக நிறைவு செய்ய இதோ உங்களுக்காக நாளை நமது படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இதுவரை என்றும் இணையவை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40. தாளதரங்கம் கேட்கலாம். முதலில் விளம்பரம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்றைய தாளதரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது ஆதித்தாளம். ஆதித்தாளத்தை தவிலில் வாசித்திருப்பவர் எஸ் செல்வமுத்து அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது ஆதித்தாளம். ஆதித்தாளத்தை தவிலில் வாசித்தவர் எஸ் செல்வமுத்து அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினம்தோறும் காலை 6:15
3: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
4: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
5: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

அரசு அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்ட், விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, மேல்கூடலூர், குடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமூர், களியல், குண்டாரணை, சின்கோனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான், அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராம்

0: மகாநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழைத்தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: सरकार ने तरल प्राकृतिक गैस एलएनजी की आपूर्ति से आपातकालीन पाबंदियां हटा ली हैं। ये निर्णय पश्चिम एशिया संघर्ष में युद्ध विराम के बाद होर्मुज जलडमरू मध्य से प्राकृतिक गैस की आपूर्ति फिर शुरू होने के बाद किया गया है। पेट्रोलियम और प्राकृतिक गैस मंत्रालय ने एक अधिसूचना में कहा है कि प्राकृतिक गैस आपूर्ति नियमन आदेश 2026 में संशोधन किया गया है।
2: इस संशोधन के अंतर्गत उन विशेष आपातकालीन प्रावधानों को हटा दिया गया है जिनके अंतर्गत सरकार को देश में उत्पादित प्राकृतिक गैस और आयातित एलएनजी के आवंटन में प्राथमिकता देने की अनुमति थी। होर्मुज जलडमरू मध्य से एलएनजी की खेप में रुकावट आने के बाद इस साल मार्च में आवश्यक वस्तु अधिनियम के तहत ये आपातकालीन आदेश जारी किया गया था। इस बीच मंत्रालय ने सोशल मीडिया पर उन खबरों को भ्रामक और गलत बताया है जिनमें ये दावा किया गया है कि भूटान ने भारत से E20 पेट्रोल आयात करने का प्रस्ताव ठुकरा दिया है। अनुपम की रिपोर्ट के साथ समाचार कक्ष से जागृति शर्मा।
1: ग्रामीण विकास मंत्री शिवराज सिंह चौहान ने विकसित भारत रोजगार और आजीविका गारंटी मिशन ग्रामीण 2025 के 1 जुलाई से सफलतापूर्वक लागू होने पर प्रसन्नता व्यक्त की है। केंद्रीय मंत्री ने

0: நேரம் 3:14:36 நொடியாகிறது. பன்மொழி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து ஹிந்தி பாடல் ஒன்று, ஆஷா போஸ்லே ஆடி பர்மன் குரல்களில் சனம் டெரி கசம் படப்பாடல்.
1: Hi, dear friends. I love you all.

பன்மொழி பாடல்களில் நிறைவாக சாதனா சர்க்கம், சுஜாதா, உதித் நாராயணன், சோனு நிகாம், சங்கர் மகாதேவன் இவர்களது குரல்களில் கல்கோனாக்கோ ஹிந்தி பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது பன்மொழி பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 3:30, தொடர்வது சங்கீத சரல், முதலில் விளம்பரம்.

இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் லால்குடி ஜேஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசையினை கேட்கலாம். முதலில் சொகசு ஜுடதரமா தியாகராஜர் கீர்த்தனை, கன்னட கவுளை ராகம், ரூபக தாளம்

நேரம் 3:41. சங்கீத சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன், லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து புவனேஸ்வரியா, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவத் கிருதி, மோகன கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன், லால்குடி ஜே விஜயலட்சுமி ஆகியோரின் இரு வயலின் இசையினை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் வடு நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 4:15.
1: ஆகாஷ்வாணி நாடகம். வடு நாடகம் எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
0: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
0: காவ்யா காவ்யா
1: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
0: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணு தானே காவ்யா? அவளை நீங்க யாரும் பார்க்கலையா? சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.

0: நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
1: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
0: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டார் டீச்சர். அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
1: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோனே அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்.
2: டீச்சர், அவங்க வீட்டுக்கு போனா அவங்கள பார்க்கவே முடியாது. அவர் எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
1: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது இருப்பாங்களா?
2: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க டீச்சர்.
3: டீச்சர், டீச்சர்,
1: யாருமா? சும்மா உள்ள வாங்க.
3: டீச்சர், நானு.
4: டீச்சர், இவங்க தான் காவியாவோட அப்பாடா.
1: வாங்க வாங்க. காவியாவ பத்தி தான் இவ்ளோ நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
3: காவியா ஏன் பேத்திதாமா?
1: ஏன் நீங்க காவியாவ பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
3: அது வந்து
1: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேன் வீட்டு பாடம், அதை திரும்பி பாத்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளிய போய் பேசலாம்.
3: சரிங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவ பள்ளிக்கு அனுப்புறது இல்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
3: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சர்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
1: காவியா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
3: சந்தோஷம் தாய், சந்தோஷம். தாயில்லா புள்ள மாதிரி எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிமா அவ.
1: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பா இருக்காளா? ஆனா அவ பள்ளிக்கூடம் வராததை நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. நான் இத ஒரு டீச்சர்ன்ற முறையில மட்டும் சொல்லல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளா வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
3: அம்மா, நானாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்தில் அதனால பெத்தேனோ. முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா, இவே வந்து என் வயித்துல பிறந்தது.
1: யார பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
3: ஆமாம்மா, ஆமா. குடிகார பைய அவன்தாமா எல்லாத்துக்கும் காரணம்.
1: அப்போ காவியாவோட அம்மா?
3: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா. இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
1: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
3: ஆமா.
1: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
3: முடியாதுமா, முடியாது.
1: ஏம்மா இப்படி சொல்றீங்க?
3: அதை எப்படிமா நான் சொல்லுவேன்? குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பைய ஒவ்வொரு வீட்லயும் பத்து பாத்திரம் தேய்க்க இவ்வளவு வேலைக்கு அனுப்புறாம்மா.
1: என்ன கொடுமை இது! இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன். காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
3: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பையமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
1: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவிய நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது இல்லையா?
3: மகராசி, நீ நல்லா இருக்கணும்மா. யாரோ பெத்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.
1: நான் நல்லா இருக்குது இருக்கட்டும்மா, காவியா நல்லா இருக்கணும். அவ நல்லா படிக்கணும். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளா நினைக்கிறேன். அதை ஒருபோதும் இழக்க நான் விரும்பல.
3: சந்தோஷம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானு பார்க்குறேன். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. என் பேத்தி காவியாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்போவே உங்களை நான்

0: நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளா வருவா, நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா, நான் வரேம்மா.
1: ரொம்ப நன்றிம்மா.
2: ஏய் ஆதா, ஏய் ஆதா, ஹலோ துரை.
3: பாவி பையன், இன்னைக்கு குடிச்சிட்டுதான் வந்திருக்கியா?
2: ஏய் கோயந்தம்மா, ஆதா எங்க இருக்க? என்ன அதுக்குள்ள படுத்த அடக?
0: ஏய் இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
2: எரியுதா? எரியுதா? குடத்தில் தண்ணியை எடுத்தா அப்படியே வாயில் ஊத்தாவா உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழுகுழுன்னு ஆயிரும்.
0: வாயில் ஊற்ற வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில் போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
2: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
0: ஆ, நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சி கஞ்சி குடிக்கிறேன்டா.
2: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
0: வாயை கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுவாவி. எப்படா நீ திருந்த போற?
2: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
0: வெக்கமா இல்ல காசு கேட்க, உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல உசுரோட கொள்றியடா.
2: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூசா பண்ணணுமா? உக்கார வச்சு.
0: நான் செஞ்ச பாவம்படா உன்னைய பெற்றது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்திய கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டால் திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு. ரொம்ப தப்புடா, எல்லாம் பாழா போச்சு.
2: போகும் சீக்காளிய கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டா உன் அண்ணே மகன் உறவு விட்டு போக கூடாதுன்னு.
0: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேல. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியா வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவில் கிடந்த வேண்டாம் நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னைய கட்டி வச்சது.
2: பாவம் ஒரே போடு, மண்டையை உடச்சு போடுவேன்.
0: ஓடாடா முதல்ல ஓட, அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துடுறேன்.
2: சீக்கு பிடிச்சி போய் சேர்ந்துட்டா, அவளை பற்றி என்ன இப்போ பேச்சு உனக்கு?
0: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுற்றி சுற்றி வந்தாளேடா. அவளை ஐசு வச்சு காதில் கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி விற்று குடித்து அழிச்சு விட்டியாடா நீயே. அத்தனையும் மறந்து விட்டு அவள் பேசாமல் அவன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காளே அந்த மகராசி. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா டே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா.
2: நிப்பாட்டு, ஏய் உன் புராணத்தை போய் நிப்பாட்டு. நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
0: அரிசி வாங்கி கொடுத்தவே மாதிரி சோறு கேட்குறியே, சோறு என்ன கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு?
2: நீ எல்லாம் ஒரு தாயா பேய். எம்பன்ட்டு அட்டி இருந்தா இப்படி கேட்டுருப்பானா?
0: அப்பா சாமி நிறுத்துடா உன் பொண்டாட்டி பாசத்தை. காய்ச்சல்னு படுத்தா கவனிக்காம விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாரடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரன்.
2: நான் பாசக்காரனோ வேசக்காரனோ மோசக்காரனோ அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
0: சோறும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எங்கேயாவது தெருவில் போய் படுப்போ.
2: நான் இதுக்கு தெருக்கு போனோம், வேலைக்கு போறேன்ல, அங்க காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில் ஆகி போடு.
0: பாவி பயல, என்னால் முடியலடா, பாதி கண்ணு தான் தெரியுது. உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு வருதுடா.
2: உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு சுற்றுதா உனக்கு? ஆனால் வாய், அடே அப்பா, இந்த தெரு நீளத்துக்கு கிழியுது, சோற போடு. நேத்தெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையா?
0: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன், அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேட்கறானே சோறு, நான் எங்கடா போவேன்?
2: ஓ அப்படியா, இனி மணி பார்த்து தான் சோறு கேட்கணுமாண்ணா.

0: ஏன் எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது. அக்னியா
1: ஆடுற மட்டும் ஆடுற. இந்த ஆண்டவை தாண்டா உனைய கேட்கணும்.
0: கேப்பாரு கேப்பாரு ஆண்டவன். நாங்க கேட்டா பதில் சொல்லிக்கிறோம். உன் சோழியா பாரு.
1: ஏன் சோழிய எங்கடா பார்க்க விடுற? உன் சோழிய நீ உருப்படியா பாரு. குடும்பம் விளங்கும்.
0: என்ன அதோ ரொம்ப பேசுற? இரு.
1: ஏய் ஏலே நிறுத்துடா. இருக்கிற ஒன்று ரெண்டு சாமானி உடைச்சிடாதரா. உனைய கெஞ்சி கேட்குறேன், நிப்பாட்டுறா.
0: அப்படிவா வலிக்கு? உன்னெல்லாம் நாலு மூணு போட்டாதே வலிக்கு வருவேன். பார்த்தா விளாச்சன் பார்த்தா ரொம்ப பேசுகிறா. எங்க நான் பார்த்தா அந்த அலுமூஞ்சி அதை கூப்பிடு.
1: பள்ளிக்கூட போற பிள்ளைய அடிச்சு புத்தக பைய எரிச்ச பாவிடா நீ. நீ தின்னு கொளுக்கிறதுக்கு 8 வயசு பிள்ளைய நாலு வீட்டுக்கு 10 பாத்திரம் தேக்க அனுப்புறியாடா. அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசுல சாப்பிடுறது அவமானமா இல்லையா உனக்கு?
0: முதல்ல உன் மருமகள தூக்கி பேசின, இப்ப நான் பெத்த அந்த அலுமூஞ்சி அதான் உன் பேத்தி காவியா. உனக்கு ஒசத்தி வரட்டும் வரட்டும். அந்த அலுமூஞ்சிய
1: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பாசம் இல்லாம இருக்கேடா. அது ஒரு ரத்தம்டா உனக்கு. ஒண்ணுன்னா அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசிச்ச வயத்துக்கு சோறு போடுவா.
0: ஏய் ஆத்தா, அப்படிலாம் ஒரு அசம்பாவி தான் இந்த மச்சக்கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்றும் ரொம்ப வீத்தாத. ஆம்பளை சிங்க கூட்டிய பெத்து கூட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ. இந்த அலுமூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட கட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டராக போறாலும் சில்லா கலெக்டரு கைய கால முறிச்சு விடுவேன். ஆமா ஒரே முறி.
1: ஏய் நிறுத்துடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேமா. போ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு வா. அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கோ, தின்னு கொளுத்துட்டு போ.
0: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க உன் சுருக்கு பையே? சுருக்கு பையிலிருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
1: இந்த தொலைஞ்சு போடா முதல்ல. கடவுளே என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா. இந்த படுபாவிக்கு நல்ல புத்தி வராதா. உன்னைத்தான் கடவுளே நம்பி இருக்கே.

0: அப்பத்தா அப்பத்தா, ஏ அப்பத்தா தூங்கிட்டியா?
1: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்னறியாம படுத்து கண்ண மூடிட்டேன்.
0: வடக்கு தெரு கடைக்காரர் வீட்ல விசேஷம் அப்பத்தா, அதான் பாத்திரம் நிறைய சேர்ந்து போச்சு, அதான் லேட் ஆயிருச்சு.
1: இந்த பச்சை மண்ணு இந்த வயசுல கஷ்டப்படுதே. அட கடவுளே, இந்த புள்ளைய கரை சேர்க்க மாட்டியா?
0: என்ன அப்பத்தா நீயே பேசிக்கிற?
1: ஒண்ணும் இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
0: அப்பத்தா, மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பத்தா. என்னைய சாப்பிட சொன்னாங்க அப்பத்தா. எனக்கும் ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
1: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
0: அவங்களும் தட்டில் எடுத்து வச்சாங்க அப்பத்தா, ஆனால் நான் சாப்பிடல.
1: ஏமா, பசியோடு இருந்தேன்னு சொல்கிற, சாப்பிட்ருக்கலாம்லாத்தா.
0: எனக்கு தான் உன் நினப்பு வந்துருச்சே.
1: அடி அத்தே, அடுத்த பிறவியில் உனக்கு நான் மகளாக பிறக்கணும் தாயி.
0: அழுகாது அப்பத்தா, நான் இருந்து கிளம்பிட்டேன். ஆனால் அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
1: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன். பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
0: நீ சாப்பிடு அப்பத்தா, இந்தா இந்த வடையை சாப்பிடு அப்பத்தா. உனக்கு தான் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல.
1: கொண்டா தாயி, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அத்தா, உங்கள் அப்பன் வந்துடுவான், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பாக வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு. அப்பத்தா அடுப்பை பற்ற வைக்கிறேன்.
0: அட சும்மா அப்பத்தா, நீ உட்காரு. நீ தண்ணியை சட்டியில் ஊத்துறதுக்கு பதிலாக அடுப்பில் ஊத்திடுவ, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல.
1: அடியாத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்குறியா? நான் அரிசியை களைகிறேன், வா வந்து அடுப்பை பற்ற வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? அந்த பசியா இருக்குன்னு சொன்னிய, ஒரு வாய்

0: சாப்பிடு.
1: அப்பத்தா இருக்கட்டும் அப்பத்தா, நான் சமைச்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன்.
2: அப்ப கொண்டு வந்ததை என்னமா பண்ண போற?
1: அது அது அப்பா பாவம் அப்பத்தா, அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
2: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்ற? எதுக்கெடுத்தாலும் கைய ஓங்குறியா, மனசு நோகிற மாதிரி பேசுறியா, திட்டுறியா. அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியா இருக்கியாத்தா, என்ன புள்ள நீ?
1: நான் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்ல. என்னைய எப்படி பேசினாலும் அடிச்சாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
2: அதாண்டி பெத்த பாசங்கிறது. குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்ட உன் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையில இருந்து நீயே பள்ளிக்கூடம் போற, சரியா?
1: ஐயோ வேண்டாம் அப்பத்தா, அப்பா அடிப்பாரு.
2: அத நான் பாத்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
1: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூட போலையே அப்பத்தா, இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
2: அதெல்லாம் ஒண்ணு திட்டமாட்டாங்க.
1: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்டமாட்டாங்கன்றது?
2: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
1: நெசமாவா அப்பத்தா, எங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
2: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமா?
1: அப்படியா, யாரு சொன்னா அப்பத்தா?
2: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
1: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
2: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன், அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
1: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளிக்கூட போக. அப்பா தான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்களே.
2: நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும். அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியாக வந்துடுவாங்க. ஆமாம்.
1: ஐயையோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனால் அப்பாவை நினச்சா தான் எனக்கு பயமா இருக்கு.
2: படிக்கிற வயசுல போய் படி, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
1: அன்னைக்கு நீ சொன்னு தான் நான் போனேன், தெருவில் வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா. இன்னைக்கு நீ பாட்டுக்கா சொல்லிட்டு போயிருவ.
2: பயப்படாம நீ போமா, அப்பத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகலண்ணா, எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
1: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கண்ணா?
2: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூட போறேன்னு சொல்லு.
1: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா. அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ கலைஞ்ச அரிசியை கொடு, ஒலை கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
2: இந்தா இந்த பார்த்து போடுமா, கையில சுற்றாம போடு. இந்தா அரிசியை போடு முதல்ல.
1: கொடு அப்பத்தா, என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற. அப்பத்தா
2: என்னதா?
1: என் பென்சிலு பேனா யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
2: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உன்னை விட்டுட்டு வந்து போறேன்.
1: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா.
2: நல்லா அடுப்பை எரிய விடு. முதல்ல எங்க அப்பன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
1: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
2: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
1: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்றேன்.
2: நீ தான் உங்க அப்பா அப்பான்னு உருகிற, அவன் உன்னைய வெறுத்து ஒதுக்குறான். என்னைக்கு இந்த கோயிலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
3: இந்த மச்சை கால வர ரோட்ல ஒரு பயம் நிக்க கூடாது. அது நாயா இருந்தாலும் சரி, பேரா இருந்தாலும் சரி.
2: காவியா, உன் அப்பன் வர்ற மாதிரி சத்தம் கேக்குதுடி பாரு, ஊரையே கூட்டிக்கிட்டு வரையா.
1: ஆமா அப்பத்தா, நான் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறேன்.
3: அத்தா கோவிந்தம்மா, அத்தா குழப்பசியா இருக்கு. சாப்பாடு சாப்பாடு வை.
2: இந்தாடா சாப்பாடு போட்டலாம், சாப்பிடு.
3: நல்லா இருக்கா?
2: ஏண்டா மெதுவா சாப்பிடேண்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவன்.
3: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
2: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லி கையில் கட்டி கொண்டு வந்திருக்கா.
3: இப்போ தெரியுதா இந்த அப்பாவோட அருமவன் பேத்திக்கு வீடு வீடா வேலைக்கு போன இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
2: டேய் எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வைடா.
3: குழப்பசியில் இருக்கான், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்கே திருப்பிட்டு தான் வந்திருப்பா. தூக்கமா வருது, நான் தூங்குறேன்.
1: அப்பத்தா அப்பா கிட்ட பள்ளிக்கூட போறத பத்தி

0: சொன்னியா?
1: அதை விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போறது உறுதி. வந்து வடிச்ச சாப்பாட முதல்ல சாப்பிடு காவியா, வா. மிச்சம் வைக்காம முழுங்கி புட்டு எப்படி கொரட்டை விடுறேன் பார், கொரட்டை. நீ வா, நீ சாப்பிடு.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: காவ்யா, பரவாயில்லையே, உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர். எங்க அப்பா தான் நேற்று ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
0: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேத்து இங்க வந்து என்னைய பார்த்து கண்டிப்பா பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
2: டீச்சர், என் புத்தகம் பையு.
0: அதை பத்தில நீ எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, நானே உனக்கு புதுசா புத்தகம் பையு எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். அந்த மேஜையில வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாம வந்துடணும், சரியா?
2: கண்டிப்பா வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாம போன்னு சொல்லுச்சு டீச்சர். டீச்சர், என்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
0: ஆமாண்டா, நீதான் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கியே. பெஸ்டா இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர் கிட்ட தயங்காம கேளு, சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளா வரணும், ஓகேயா?
2: டீச்சர், நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சரா வரணும் டீச்சர்.
0: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேல பெரிய ஆளா வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
2: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
0: வரமாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா இப்ப வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்குதான் சாக்லேட்.
2: நானும் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
0: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
2: பூவ டீச்சர். காலையில அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்க வாங்கினது டீச்சர்.
0: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்ப நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரிலாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னைய வந்து பார்க்கணும், அப்ப நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சரியா செல்லம்? இப்ப நீங்க வகுப்புக்கு போங்க.
3: ஏய் காவ்யா, காவ்யா எங்க இருக்க?
2: டீச்சர், டீச்சர், எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
0: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போக கூடாது, நான் பாத்துக்கிறேன்.
3: ஏய் காவ்யா, எங்க இருக்க? உள்ள வந்தேன், வெளுத்து விடுவே வெளுத்து.
0: காவ்யா, என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்க அனாவசியமா சத்தம்? ஸ்கூல்ல எல்லாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸ் விட்டு வெளியே போங்க.
3: போறேன், தாராளமா போறேன், ஆனா என் மக காவியாவை அனுப்பி போயிட்டே இருக்கேன்.
0: பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசுல குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல?
3: மான அவமானத்தை பத்தி நீ பேசாதம்மா, மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது என் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு.
0: நான் என்னோட வேலைய சரியா தான் பாக்குறேன், நீங்க தான் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு செஞ்சுக்கிருக்கீங்க.
3: நல்லா இருக்குமா உங்க பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
0: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
3: எனக்கு
2: நான் போயிடுறேன் டீச்சர்.
0: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளே உட்காரு,

0: அவ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா. தயவு செஞ்சு நீங்க போங்க.
1: எப்படி போறது? துட்டுமா துட்டு. வீட்டு வேலைக்கு அட்வான்ஸாக துட்டு வாங்கியிருக்கேன்ல, இவளை நம்பி நீ தருவியா?
0: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன். ஆனால் அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவ படிக்கணும்.
1: நீ தெரியா என்ன பிச்சை போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல தராங்க, நான் மானஸ்தன்.
2: போடா இவனே, வெக்கமா இல்ல? மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தேன். முதல்ல வெளியே போடா.
1: நினைச்சே பெத்த தாயின்னு பாக்குறேன், ஒரே அடியில மண்டைய புலந்து உருவேன். ஆமா, நீ கூலி வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ற?
2: நான் வேலைக்கு போறத பத்தி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சு சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா, வேலைக்கு போகாம கிடைக்கிற காசையும் குடிச்சு அழிக்கிற, நீ எப்படா என்னை கேள்வி கேட்க முடியும்?
1: நான் கேட்காம ஏன் கேட்பேன்? சாகுற வயசுல உனக்கு திமுரு.
2: கேளுடா கேளு, உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேல போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தாண்டா தவிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
1: பச்சை மண்ணாவது காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழியுதா பத்தி மேல?
2: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரையே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசியிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாத விட்டுருப்பியாடா நீ பாவி.
1: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. மோல் நீ விலகு விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு. நீ யார் இதில் தலையிடுறது?
2: டேய், நீ நல்ல அப்பனாக இருந்தால் நான் ஏண்டா தலையிட போகிறேன்? போடா, அந்த பிள்ளைய படிக்க விடு.
1: ஏய் ஆத்தா, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கற தெரியும், போவில்லை. கிளம்பு முதல்ல, நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியே வரியா? நான் வரவா.
3: ஏய், என்னைய மீறி நீ உள்ள போடா பார்க்கலாம்.
1: நீ என்ன கோட்ட சேவரா? உன்னை மீறி போகிற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
2: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ளே போக முடியும்?
1: வாசிய என்ன என் கேட்குன்னா இந்தா வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போகிறேன். இரு இரு, அந்த இரு.
2: ஏய், இந்த பாடுறா கம்ப தூக்காதரா.
4: ஏய், அடிக்காதரா. ஐயோ அப்பா,
0: ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
4: ஐயோ அப்பா,
0: ஐயோ ஐயோ, அவங்க மண்டை உடைஞ்சு ரத்தமா வருது.
1: அப்பவே சொன்னேன்ல மண்டைய புலப்பேன்னு. அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட உன் மண்டையில.
0: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
1: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிக்கு?
4: அப்பதான் அப்பதான் கண்ணு திறந்து பாரு. அப்பதான்
1: அழு மூஞ்சி. உனாலதான் இவ்வளவும் ஆச்சு. உன்னையா
4: அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க, வலிக்குது ப்ளீஸ்ப்பா.
0: காவியா காவியா, நீ உள்ள வந்துரு. யோ, நீ மனுஷனா? மனுஷனா என்ன? இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற?
4: டீச்சர் டீச்சர், அப்பா கையில கத்தி வச்சிருக்காங்க டீச்சர். நீங்க போயிடுங்க டீச்சர். அம்மா அப்பா, என்ன விட்டுருங்கப்பா.
1: இனியோட உன்னைய தலை முழுகிறேன், வீட்டுக்கு வா. உன்னைய பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படிச்சு கிளிக்க போற.
0: இங்க பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்ல இந்த கம்பால உன் தலைய
1: உடைச்சிருவேன். நான் அடிக்க வர டீச்சர். நீ டீச்சர்னா கரும்பலைகள் எழுதணும், ஊர்காரங்களை அழிக்க கூடாது, தெரியாதம்மா.
0: காவியா காவியா, நீ ஓடாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காவியா காவியா,
1: அழுமூஞ்சி, என்னால ஓடி வர முடியல எனக்கு.

0: வண்டி புறப்பட போகுது, சீக்கிரம் வாங்குங்க, வாங்க கைய பிடிங்க, ஏறுங்க.
1: ஐயே, அந்த பாட்டில் முதல்ல கொடுங்க.
2: கடைக்காரே சில்லறை எடுத்து தேடி தர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு.
1: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
2: என்ன உன சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல. இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்கே வண்டி நிற்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
1: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
2: இந்த முதல்ல தண்ணியை குடி. அப்போதுலேருந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னேல. இந்த
1: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க. நினச்சி பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறலை.
2: என்னை விட உனக்குத்தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
1: இன்னொரு முறை இழப்பை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
2: தமயந்தி ரிலாக்ஸு, எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
1: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
2: நினச்சி என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சோ. இதை மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
1: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க. நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது.
2: இந்த வேதனை உனக்கு மட்டும்தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். புரிஞ்சுக்க தமயந்தி.
1: நாம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
2: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சாரு என்னமோ. கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தமயந்தி.
1: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
2: கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டா வழி இல்லை தமயந்தி, வேற வழி இல்லை.
1: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
2: உண்மைதான் தமயந்தி. நாம் செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி யாரும் நம்மளை ஏற்றுக்கலை. அதனால தான் தொலைதூரமாக வந்து யாரோட தொடர்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம்.
1: நல்ல வாழ்க்கையாக தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது. சந்தோஷமாக தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியா பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தானே போச்சு.
2: உண்மைதான் தம்பிந்தி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதா.
1: யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம தலை மேல இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு.
2: அது நான் செஞ்ச தப்பு. நீ அப்பவே வேணாம்னு சொன்ன, நான் தான் உன் பேச்சை கேட்கல தமேந்தி.
1: நீங்க உங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ்ங்க.
2: இல்ல தமேந்தி, இல்ல, நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும். நான் தான் பிடிவாதமா அனுப்புனேன்.
1: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்க பிள்ளை மேல நீங்க வச்ச அன்பு செல்லம்.
2: அதே தான் என்னுடைய செல்லத்தை பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.
1: அழுகாதீங்க, நீங்க அழுத நானும் அழுதுருவேன். டூர் போறதுக்கு தகப்பனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும் யாரு நினைச்சது? காலேஜ் ஃபைனல் இயர் லாஸ்ட் சான்ஸ்ல உங்க பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்க சம்மதிச்சீங்க.
2: விதி தமயந்தி, இப்படிதான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சத யார் மாத்த முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசா ஒன்று கொடுக்க முடியாமல போகும்.
1: போதுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
2: இந்த ரயில் பயணத்துல நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியா இருக்கும் தமயந்தி.
1: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கையை கழுவிட்டு வாங்க.
2: சரி வர்றேன்.
1: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்க இருந்து கூட்டிட்டு வர்றீங்க?
2: கை கழுவ போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாபமா உட்கார்ந்திருந்தா. கையில வேற காயமா இருக்குது.
1: சுச்சோ,
2: என்ன பார்த்து பயந்தா? அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறேன்.

0: ஆடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கியே, கையில விட ரத்தக்காயமா இருக்கு. உங்க அப்பா அம்மா எங்க? எப்படி நீ ட்ரெயின்ல ஏறின?
1: என் அப்பா தான், எங்க அப்பா.
2: பாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என் பக்கத்துல வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுதே. சாப்பிட்டாடா செல்லம்?
1: இல்லை இல்லை.
2: இந்தா முதல்ல சாப்பிடுமா? தமயந்தி, சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வை. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சாப்பிடு.
2: அந்த தயிர் சாதத்தையும் எடுத்து வை தமயந்தி.
0: ஏங்க, இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: மெதுவா மெதுவா, இந்தா இந்த தண்ணியை குடி பாப்பா.
1: அங்க போய் நின்னுக்கவா?
2: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா, நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
1: எங்க அப்பா தாவ, எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னை விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா, இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
0: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
1: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா, அதனாலதான்.
2: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
1: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
2: அடப்பாவி, இப்படி ஒரு அப்பனா?
0: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
1: எனக்கு அம்மா இல்லை. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
2: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
1: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
0: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவை உங்க அப்பா அடிச்சாரு?
1: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
0: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
2: பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்னு சொல்லு.
1: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
0: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா நீ எங்கேயும் போக வேண்டாம், தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு. இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன், சரியா?
1: நீங்க எங்க போறீங்க?
2: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
1: ரொம்ப தூரமோ?
0: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா, நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
1: நான் எங்கேயும் இறங்கல, எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
0: அப்ப எங்க கூட வந்துடு.
1: நீங்க யாரு?
2: உன்னோட அப்பா அம்மா?
1: நீங்க என்னோட அப்பா அம்மானா, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
0: கண்டிப்பா. உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
1: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
2: நிச்சயமா நிச்சயமாப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எங்களோட வர்றியா?
1: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
0: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனக்கு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
2: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தமயந்தி. இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை. நம்ம வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருமா? இனி இந்த பொண்ணு தான் நம்ம குழந்தை.
0: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா, உன் பேர் என்ன?
1: காவியா.
0: நம்ம காவியா நமக்கு கிடைச்சிட்டாங்க. இவதான் இனிமே நம்ம பொண்ணு காவியா. காவியா வா, வந்து அம்மா மடியில வந்து உட்காந்துக்கோமா.

எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியாக தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுகிற ஆசிரிய பெருமக்கள் எல்லாரையுமே நினச்சி பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரிய பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. இதை வருஷா வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடு இது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம்.

0: ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தன்னலம் இல்லாமல் மாணவர்களோட வளர்ச்சிக்காக தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் சொந்த பணத்தையுமே செலவு செய்கிற ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை நாம் நினச்சி பார்க்குற தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன் வரலாம். உங்கள் சந்தோஷமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க,
1: ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், உங்களை பாதித்த விஷயங்களையும் சொல்லுங்கள். எஸ், வாங்க, யூ ஆர் வெல்கம்.
2: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் அம்மா விசேஷமாக புதுசாக இப்படி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது, அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூடம் வர வைக்கிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையோட பேர் காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி விமலா டீச்சர். மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அளிக்கிறேன்.
1: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்த கிடைத்த அற்புதமான நாள் இது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் கற்றுக் கொடுக்குற கருவிகளாக இல்லாமல் அதுக்கும் மேலே குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழணுன்றதே என்னோட விருப்பம். அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியா தான் அவங்களோட வடுவுக்கு காரணமாக இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கங்க. உங்கள் மனசில் இருக்கிற வடு இன்னையோடு அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கள்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணுமா, எந்திரிங்கம்மா. மொதல்
1: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர், உங்கள் காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாமல் வேற யார் விழுவாங்க? புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தது யாரு? நீங்கள் தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்கள் தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்கள் தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர், எப்படி என்னை மறக்க முடிஞ்சது?

0: உங்க காவியா டீச்சர்? இல்ல இல்ல, நான் தான் உங்க மகள் காவியா டீச்சர்.
1: யாரு? என்னோட காவியாவா? என்னோட காவியா கலெக்டரா? இதை விட எனக்கு வேற என்ன விருது வேணும்? நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட காவியா, திரும்ப கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவியா.
0: டீச்சர், நான் உன்னை கேட்கட்டுமா?
1: கேளுமா.
0: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
1: நான் தான் எப்பவுமே ஒரு சாக்லேட் கையில் வச்சிருப்பேன்ல. இரு ஒரு நிமிஷம், இந்தாம்மா.
0: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராமல் உங்கள் முயற்சியால் வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல? இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், ஆனால் அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னை உயர வச்சிச்சு. டீச்சர், எங்கள் பாட்டி இறந்து
1: உங்கள் அப்பா அடித்ததில் உங்கள் பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிகிட்டே வந்த உங்கள் அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
0: பாட்டி இப்போ இருக்காங்களா டீச்சர்?
1: இல்லைம்மா, நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க.
0: அம்மா முகம் எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கல தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
1: வருத்தப்படாதம்மா.
2: கலெக்டர் காவியா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள்.
0: டீச்சர், இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கே தான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பற்றி காவியா சொன்னதே சொல்லுவா. வாழ்கிறதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், ஆனால் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால் தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: டீச்சர், இந்தாங்க என்னோட நம்பர், நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
1: அவசியமாக வாங்க கலெக்டர் அம்மா.
0: வா காவியான்னு சொல்லுங்கள் டீச்சர்.

0: வேலை, டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது நீங்க வரல, அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்ல இருந்தேன். செக்கப்புக்கு என்னோட நீங்க இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்க போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதால தான் காவியாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன்.
1: ஆ, டிரைவர் காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமயந்தி மெதுவாக இறங்கு. காவியா நீயும் வாமா,

0: ஆனால் செஞ்ச பாவம் என்னை இப்படி கோயில் வாசலில் உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பார்த்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பார்த்துக்கல. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீ தான் தேவை.
1: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவியா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ என்ன அவசியமா கூட்டிகிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன், அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
3: என்னமா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
3: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுக்கலாமா காவியா?
1: நல்ல காஸ்ட்லியான பட்டு சேலைய வாங்கி கொடுக்கலாமா காவியா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க.

0: டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
1: ஓகே ஓகே, தாராளமா செஞ்சலாம்ப்பா.
0: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
1: காவ்யா இந்தாமா பழம், வரிசையா அந்த யாசை கேட்கறவங்களுக்கு நீ கொடுத்து.
2: நல்லா
3: இருக்கணும்,
0: இந்தாங்க வாங்கிக்கங்க. ஏன் குனிஞ்சிருக்கீங்க? முகமெல்லாம் ரத்தமா இருக்கு, ஏன் என்னாச்சு?
1: காவ்யா பழம் மாமா, மாமா வா.

0: இந்தாங்க வாங்கிக்கங்க. ஏன் குனிஞ்சிருக்கீங்க? முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏன், என்னாச்சு?
1: காவ்யா போலாமாமா, வாமா வா.
2: கலெக்டர் அம்மா கையில் அதே கத்தியால் கீரண காயம் கையில் தெரியுதே. என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவ நடையில! அப்படியே அவ அம்மா மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஓட்டி போய் பரட்ட தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவை எப்படி தெரியும்? நல்லா இரு மகளே, நல்லா இரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிடுச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியாக என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போகிறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும், காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா. என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்போதே உட்காந்துருந்தேனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்தா வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ, என்ன தேடுறா?
0: எங்க, இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
3: ஐயே, அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
1: காவ்யா, ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
0: அவர் என்ன பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு, அந்த கண்கள்.
4: காவ்யா வாமா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்ன போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.
2: இப்படி கொடூரமா பார்த்து பழகின என் கண்கள் எப்படி அவ மறந்திருப்பா? மகளே, பாசம், அன்பு, பரிவு, இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமண்ணா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. நான் ஒன்றும் இல்லை மகளே, உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிடுச்சு, நான் என்ன உணர்றதுக்குள்ளேயே காலம் போயிடுச்சு. என்னை வந்து தேடுனிய என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பாக்களுக்கெல்லாம் இதாமா தண்டனை? நீ இருந்தும் உன் கூட இல்லாமல் இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமாக நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால் இருக்க முடியாது. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்னை தேடுன பார்த்தையா, அது என் மனசில் இருந்த வடுவை அழிச்சிட்டு தாம்மா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன். என் செல்ல மகளே, என் செல்ல மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர். அமைப்பு மயிலப்பன்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே வொர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முதுமுனைவர் எஸ் பசுபதி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
6: என் பேர் முனைவர் சு பசுபதி, முதுமுனைவர், போஸ்ட் டாக்டரேட்டு. நான் பிறந்த வருஷம் 26/5/1961, வரஞ்சரம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கு. ஆனால் அந்த ஊரை நான் 55 வருஷம் கழித்து எங்கள் அண்ணனோட போய் பார்த்தேன். எங்கள் அண்ணன் 5 வயசு மேலே இருந்திருப்பார். அந்த ஊரில் வந்து பசுபதி ஈஸ்வரர் கோயில் இருக்கு. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உங்கள் அண்ணனுக்கு அப்புறம் 12 வருஷம் நீ கழிச்சு தான் பிறந்தேன், நான் வரமா வரம் இருந்து அந்த கடவுளை வேண்டி தான் உன்னை பெற்றேன், அதனால் கடவுள் பேர் பசுபதி ஈஸ்வரர். உனக்கு பே அந்த ஊரில் ஆணா பிறந்தா பசுபதி, பொண்ணா பிறந்தா வாலாம்பால்னு சொல்லுவாங்க, அதனால் உனக்கு சிவபெருமான் பேரை வச்சுருக்கேன் நாங்கள். அங்கே எனக்கு வரைஞ்சிரான்னா இங்கே போய் பார்த்த பிறகு தான், வளர்ந்திருக்கு, சின்ன ஊர் தான். அந்த கோயிலை சுற்றி பார்த்தா நான் பெரிய கோயில் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மீடியமான கோயில், கல்வெட்டெல்லாம் கூட இங்கே இருக்குது. ராஜா காலத்தில் அது இது பண்ணி பக்கத்தில் ஒரு ஆறு ஓடும். இது வந்து என்ன பிறப்பு. 3வது வரைக்கும் பன்ருட்டியில் தையா உயர்த்து வக்கப்பள்ளி, இன்னும் அது இருக்குது. அப்புறம் 4வது நெல்லிக்குப்பத்தில், 5வது திருநாவலூரில் ஸ்கூல். எங்கள் அப்பா வந்து ஹெட் கான்ஸ்டபிள், போலீஸ் தலைமை காவலர். அவருக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வரும். டிரான்ஸ்ஃபர் வரும்போது லாரியில் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருப்போம். அந்தந்த ஊரில் என்னை ஸ்கூலில் சேர்த்துருவார். நெல்லிக்கு போக முடிஞ்சது, அப்புறம் திருநாவலூர் இல்லை 5 முடிஞ்சு 6, 7 வரைக்கும் ஹைஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 8, 9, 10, 11 விருதாச்சலம் பாய்ஸ் ஹைஸ்கூலு, அங்கே வந்து படித்தேன். 78 to 1982 வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி. அப்போ அது ப்ரைவேட்டு, இன்னைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி
5: கவர்மெண்ட் ஆகிடுச்சு. சரி, உங்கள் இடையில உங்கள் அப்பாவை பற்றிலாம் சொல்லுங்களேன், அம்மாவை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கூட பிறந்தவங்களாம் பற்றி சொல்லுங்களேன்.
6: எனக்கு அப்பா வந்து தெய்வம் சார். அப்பாவும் அம்மாவும் ஃபோட்டோ வச்சு நான் பூஜை ரூமில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பா 55 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், வயிற்றில் கேன்சர் வந்து ஜிப்பன்லலாம் பார்த்து முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அது வரைக்கும் என்னை அப்பா வந்து என்னை வந்து அந்த அன்பு என்கரேஜ்மெண்ட்டு என்னை படிக்க வைக்கணுங்கிறது. நானும் நல்ல ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க், எல்லா ப்ரைஸும் வாங்குவேன் சார். ஸ்கூல்லேருந்தே விருதாச்சலத்தில் தமிழ் பேச்சு போட்டி, ஆங்கில பேச்சு போட்டி, தமிழ் தனி

0: நடிப்பு, ஆங்கில தனி நடிப்பு, மாவட்ட அளவில் இது மாதிரி அகாடமிக்காக நல்லா தான் வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஸ்கூலில் அஞ்சாவதில் ஐடா டீச்சர் என்னை நடிக்க வச்சாங்க பாண்டியன் வேஷத்தில் போட்டு. அதில் ஆர்வம் வந்தது தான் நடிப்பு. அது கடைசியில் காலேஜ் வரைக்கும் பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதினது, அதுதான் வந்து பெரிய பாப்பரை. அப்புறம் காமெடியாக வந்து அர்ஜுனா அர்ஜுனா போருக்கு நேரம் ஆச்சு புறப்படுங்கிறது சைலேந்திர பாபு, ஒரு வருஷம் ஜூனியர். கோயம்புத்தூர் போயிட்டார், நான் இருந்தேன். அதை நான் பிடிச்சிக்கிட்டு அதை விட நல்லா நான் பண்ணேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாஞ்சாலி சபதம், அவர் ஏதோ ஒரு வேறு ப்ரோக்ராம் பண்ணி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலேயே பெஸ்ட்டு ட்ராஃபியை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதனால் சைலேந்திர பாபு என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்போ தான் ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு பற்றி தெரியும். பெரிய ஐயாங்கிறவரும் கோயம்புத்தூரில் பிஹெச்டி பக்கத்து ரூம், அவர் கோயம்புத்தூர் கமிஷனராக இருந்தவர். இந்த மாதிரி ஆளுமைகள். அப்புறம் அம்மா இருந்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ஆனால் உயிராக வச்சுருப்பாங்க சார். மூணாவது வரைக்கும் தான் படித்தவங்க. எம்எஸ்சி முடித்த கையோடு பார்த்தா அம்மாவுக்கு வெஜைனல் கேன்சர். அப்போல்லாம் அவங்க பயந்து அடையார் கூப்பிட்டு போனோம். சின்ன ஆப்ரேஷனில் சரி பண்ணிடலாங்கிறாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாதனால பயந்து போய் பண்ணிக்காமல் இறந்துட்டாங்க. அண்ணன் இருந்தார், அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார், என்னை படிக்கிறதுக்கு உந்துதலாக இருந்தார். நான் வந்து எம்எஸ்சி அக்ரி செலெக்ஷன் ஆகி பூச்சியியல் துறை மதுரையில் படிச்சுட்டு திருப்பி வந்து நான் என்ன பண்ணேன், கேன் ஆஃபீஸராக கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் அலங்காநல்லூர் நேஷனல் சுகர்ஸில். கேன் ஆஃபீஸர்னா புல்லட் கற்றுக்கிட்டேன், அது மாதிரி இருந்தேன். அப்புறம் அண்ணன் வந்து ஈபியில் அந்த ரீடிங்லாம் எடுக்கிறது வைக்கிறது அந்த ஜாப்பில், அவர் அசஸார்னு சொல்கிறது. அவர் வந்து அண்ணன் 73 வரைக்கும் என் கூட இருந்தார். அண்ணனுக்கு 3 பொண்ணுங்க. அவர் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்தார். நான் வந்து தேர்ட் இயர் அக்ரி படிக்கும்போது பாஸ்கரன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து டெல்லியில் ஐஆர்ஐயில் படித்தவர். அவர் பார்த்துட்டா எனக்கு பெருமையாக தெரியும். ஸ்டேஜில் ஏறினாருன்னா கிளாஸ் எடுத்தாருன்னா இங்கே ஃபாரினில் படிக்கிற மாதிரி இருக்கும். அவர் லாங்குவேஜ் திருநெல்வேலிக்கார், இன்னும் உயிரோடு இருக்கார், நல்லா அவர் ஒரு இம்பேக்ட். அதுதான் தாக்கம் தேர்ட் இயரில் முடிவு பண்ணேன். இவர் மாதிரி பாஸ்கரன் மாதிரி நம்ம பூச்சியர் துறையில் வல்லுநர் ஆகணும்ன்ட்டு கனவு கண்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, கிடச்சிருச்சு எம்எஸ்சி அக்ரி. நான் ஆசைப்பட்டது கோயம்புத்தூர், அந்த சிவப்பு கட்டடத்தில் வந்து நான் படிக்கணும், பிஎஸ்சி அக்ரி கிடைக்கலண்ணா அப்படின்னா கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து மதுரையில் போட்டாங்க. அது 1965 ஆரம்பித்த காலேஜ், டைமண்ட் ஜூப்ளி கூட போயிட்டு வந்தோம். படிப்பு அப்படி போச்சு சார். அதுக்கப்புறம் பிஹெச்டியும் ஐசிஆர் ஃபெலோஷிப் கிடச்சிருச்சு. பேனா பென்சில் முதற்கொண்டு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க மத்திய அரசு. அதில் வந்து கிருஷி பவனில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அம்மாவும் இறந்து போனாங்களா, வருத்தத்தில் இருந்தேன். என்னுடைய தாய் மாமா தான் வந்து டிரைவராக இருந்தவர், லோக்கோ ஃபோர்மேனாக இருந்தவர். டே என் பசங்க தான் டாக்டருக்கு இல்லைடா, நீ வாடா டாக்டர் படிப்புக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும்டா. இல்லை நான் என்ன படிக்க போகிறேன், அம்மா செத்து போச்சு, அப்பா செத்து போச்சு, மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஒன்றும் இல்லைவா, நம்ம போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு டெல்லியை பார்த்துட்டு நீ அட்டன் பண்ணு, கிடைக்கிறதுக்கு நல்லபடியாக பண்ணுறத பண்ணு அப்படின்னு கூப்பிட்டு போனால் அதில் வந்து நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டில் வந்தேன் சார். 60 பேர் கல்யாணம் ஆனவங்கெல்லாம் கேரளாவில் அதில் வந்து சாதிச்சேன் சார். இதுதான் சார்.
1: இப்போ ஸ்கூல் லைஃபு, பல ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. அடுத்து வந்து காலேஜு, இளநிலை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, முதுநிலை வந்து மதுரையில் படிச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு பிஹெச்டி பண்ணிடுறது, இதெல்லாம் எப்போ நடந்தது? இடையில வந்து ஏதாவது வேலைக்கெல்லாம் போனீங்களா?
0: இடையில டெல்லியில் நேரு பிளேஸில் முண்டாரி இண்டஸ்ட்ரீஸ்னு பூச்சி மருந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் நல்லா இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். பூச்சி மருந்தெல்லாம் தெளித்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் சிரக்பூர்னு பாட்டியாலா ரோடு நம்ம சண்டிகர் பக்கத்தில். இப்போ ஹெட் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணேன், நேரு பிளேஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர். நான் சின்ன பையன், அங்கே இருக்கிறதுல எம்டி கூட மோகன் சிங், அவர் கூட சாப்பிட்ற அளவுக்கு பிஹெச்டி எனக்கு பெரிய மதிப்பு. அப்போ பிஹெச்டி அதிகமாக படிக்க மாட்டாங்க. பிஎஸ்சி அக்ரி முடித்த உடனே கெஸ்டட் ஆஃபீஸர், எம்எஸ்சி அக்ரி முடித்த உடனே ப்ரொஃபஸராக போயிடுவாங்க. நான் இப்போ எம்எஸ்சி அக்ரியில் தடுக்கி விழுந்தாலும் 3.78 எடுத்து 85% மேலே நான் வாங்கிட்டேன். ரிசர்ச் வந்து பெஸ்ட்டு ரிசர்ச்சு. எம்எஸ்சியில் பண்ணவருக்கு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ டைனமிக் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஹெல்டு ஸ்ப்ரேயரு, அதை இப்போ சுவிட்ச் அழுத்தினீங்கன்னா உள்ள பேட்டரி கரண்ட் இதாகி பூச்சி மருந்து வந்து மைக்ரோகிராம் 50 மைக்ரோகிராம் துளியாக இருந்ததுன்னா நல்லா இதாகும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தான். நல்லது தான், ஆனால் அது நல்ல ரிசல்ட் இருக்கும். அதை பற்றி பேசும்போது தான் இன்டர்வியூவில் கிளிக் ஆகி எனக்கு நேஷனல் லெவலில் கிடைச்சிது.
1: இப்போ ஒரு திரைப்படம்

0: பாட பாடல் சொல்லுங்க, அதை நம்ம கேட்டுட்டு உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசுவோம்.
1: ஆட்டோகிராஃப், அதுல வந்து
0: பழைய நினைவுகள் எல்லாம்
1: வந்தது. அந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு ட்ரூப்பை வச்சு ஒவ்வொரு பூக்களுமேங்கிறத நீங்க 10 தரம் போட்டாலும் நான் கேட்பேன்.
0: அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: இப்போ பாடலுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது சிறு வயதில், அப்புறம் நீங்கள் ஒரு இளைஞராக ஆன
1: வரைக்கும் சார் நான்
0: பிஹெச்டி பண்ணுறது எல்லாம் சொன்னீங்க, அதுக்கு பிறகு வேலைக்கு போனதும் சொன்னீங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வயதும் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு திருமணம் அது இதெல்லாம் எப்படி நடந்தது?
1: நான் வந்து டெல்லியெல்லாம் போயிட்டு மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஆராய்ச்சியாளராக டெம்பரரியா இருக்கும்போது,
0: இல்லை மேட்டுப்பாளையம் எந்த
1: மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு போறீங்கல்ல கோத்தகிரி ரோடு, அங்கே தான் ஃபாரஸ்ட் வன ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அதில் வந்து நான் ரிசர்ச் அசோசியேட், அதாவது ஒரு ஆராய்ச்சியில் பூச்சிகள், அதில் வந்து இந்த தீக்குச்சி மரம், தேக்கு மரம், சூபா புல், இதிலெல்லாம் ஃபாரஸ்ட் இதில் பின்னனா பூச்சி வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஆராய்ச்சியில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது ஜம்புலிங்கன்னு ஒரு ப்ரொஃபஸர் பாண்டிச்சேரிக்கார் தான், அவர் என்னைய வாட்ச் பண்ணியிருக்காரு. எங்கள் மாமனார் சம்பந்தமூர்த்திங்கிறவர், அவருக்கு வந்து இந்த ஜம்புலிங்கம் வந்து ஃப்ரெண்டு, பெரிய ஆளுமை தோட்டக்கலையில். அவர் பிபி ராமசாமின்னு சொல்லிட்டு மண்ணியல் பேராசிரியர் எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பார், ஒரு உறவு மாதிரி. அவர் என்ன சொல்லி எங்கள் மாமனாரை வந்து ஒரு இன்ஃபார்மலாக மேட்டுப்பாளையத்துக்கு வந்து சும்மா ஏதோ ஜம்புலிங்க சார் ஏதோ கேட்குற மாதிரி கேட்டுட்டு பிடிச்சி போச்சு. அடுத்து வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் டீ கொடுக்குற மாதிரி சொல்லி, அவங்க பொண்ணு இருக்கு, இன்ஃபார்மலாக போகிற மாதிரி போனால் அவங்க ஒரு பார்த்துட்டாங்க என்னை, நான் பேசினது என்னை பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அவர் எனக்கு பொண்ணை கொடுத்து எங்கள் அண்ணன் வந்து பேசி மேரேஜ் ஆகி சந்தோஷமாக பிரவீன்னு சொல்லிட்டு ஒரு சன்னு 93 பிறந்தான். இப்போ அவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆகி பேத்தியிருக்கு, கலிஃபோர்னியாவில் அங்கே செட்டில் ஆகியிருக்காரு.
0: சரி, நீங்கள் அதுக்கு பிறகு மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு அரசு வேலை
1: இங்கே வந்துட்டேன், போஸ்ட் ஆக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருச்சியில் காலேஜ் புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் வந்து அதை திருச்சியில் வந்து எஜுகேஷனில் ஆர்வமாக இருந்தேன், டீச்சிங்கில். அங்கே போயிட்டு 80% டீச்சிங் இருக்கும், 20% ரிசர்ச் இருக்கும், எக்ஸ்டென்ஷனும் பண்ணணும். திருச்சி ஊர் நல்ல ஊர், நான் பியூசி படித்தது 95 திருச்சியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நிறைய 15 மேலே திருச்சியில் இருந்திருக்கிறேன். திருநெல்வேலியிலையும் அந்த 15 பீரியடில் போஸ்ட் கிராஜுவேட்டு என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் அதுலேயும் இது பண்ணி 3-4 மாணவர்களுக்கு நான் வந்து கைட் பண்ணியிருக்கிறேன். வாழ்நாள் சாதனையாளர் விருது இப்போது ஒரு 4-5 முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு அங்கே நடந்தது திருநெல்வேலிக்கு பக்கத்தில், அதுலேயும் அவார்டு வாங்கியிருக்கேன், 10-15 விருதுகள் வாங்கியிருக்கேன். ஒரு 15 ப்ரொஃபஷனல் சொசைட்டிஸில் வந்து நான் லைஃப் மெம்பராக இருக்கிறேன்.
0: அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணீங்க, அப்புறம் அசோசியேட்டு, அப்புறம் ப்ரொஃபஸரு, அப்புறமா தான் டீனு, இப்படிலாம் வந்திருப்பீங்க. அந்த இதெல்லாம் எங்கெங்கே நடந்தது, எந்தெந்த காலேஜில் இருந்தீங்க, அப்புறம் வந்து வேறு ஏதாவது அரசு நிறுவனங்கள்லேயும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் திருச்சியில் இருந்தேன் சார். திருச்சியில் இருக்கும்போது என்ன ஆகிடுச்சு, 3 மேலே யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் அங்கேயே இருந்ததுனால சிறுகமணி பக்கத்தில் ஒரு 30 திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் ரோடு, அதில் கரும்பு ஆராய்ச்சி நிலையம், அதில் வந்து 97-2000 அங்கே இருக்கும்போது கரும்பில் பூச்சியல் துறை நிபுணராக நான் ஆராய்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி வேளாண்மை கல்லூரிக்கே திருச்சிக்கு வந்தேன், அங்கே இருந்தேன். திருப்பி ஒரு பீரியட் என்ன ஆகிடுச்சு, சிறுகமணி கேவிக்கேல ஒரு 3 எக்ஸ்டென்ஷன், எல்லாம் தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, என்னென்ன உண்டோ ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி திருச்சிக்கு வந்துட்டு அசோசியேட் ப்ரொஃபஸர் இருந்தேன். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிள்ளிக்குளம் போனேன். கிள்ளிக்குளத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து அது அசோசியேட் ப்ரொஃபஸரில் அப்ளை பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆண்டாம் புண்ணியத்தில் எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருப்பேன். இன்றைக்கி இப்போ பார்க்குறீங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறேன்னு, அது இதை விட ஆக்டிவாக இருப்பேன். ட்ரான்ஸ்ஃபரில் வேறு எங்கே வேணாலும் போடலாம், ஆனால் என்ன அங்கே நல்லா இருந்ததுனால திருச்சியிலேயே அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்தேன். அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்து திருப்பி ப்ரொஃபஸராக வந்து கே ராமசாமி இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கார். இப்போ ககன்தீப் சிங்
0: ஐஏஎஸ்
1: அவங்கெல்லாம் வந்து இது பண்ணும்போது ப்ரொஃபஸர் ரெண்டு செலெக்ஷன் ஆனேன், டீனாவும் செலெக்ஷன் ஆனேன். டீனா முதன்மையராக நான் இருந்தேன். அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் உமன் அதில் ப்ரொஃபஸராக போட்டாங்க. அங்கே இருந்தேன். அங்கே இருந்து திருப்பி கடலூரில் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கும்போது தான் நிறைய ப்ரோக்ராம் நீங்கள் எனக்கு
0: பாண்டிச்சேரியில்
1: ஃபார்ம் ரேடியோ பார்த்தீங்க, அப்போ வந்து கரும்பு பூச்சிகளை பற்றி நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. அது மாதிரி தான்
0: இப்போ ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்கள், அதை நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து
1: 1000 ஒருவன் பாட்டு அதுவும்

0: அலைகள் போல ஆட வேண்டும்
1: ஒரே வானிலே.
0: பாடுங்க சார், ஒரே வானிலே.
1: இல்ல அந்த பாட்டு நம்ம பாடுறதை விட அந்த பாட்டை இப்ப நம்ம வந்து ரேடியோல கேட்போம், ரொம்ப அருமையா இருக்கும். நிச்சயமா அந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம நிறைவான கருத்துக்களை பேசலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி பல்வேறு செய்திகள், உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் கடைசியாக வந்து கடலூர் கரும்பாராய்ச்சி நிலையத்தில் வேலை செஞ்சீங்க. ஓய்வு பெற்ற பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா நிறைய பேர், குறிப்பாக கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், வயதானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கு பிறகு தான் நமக்கு ரொம்ப சுதந்திரம் இருக்குது, நம்ம இன்னும் நிறைய செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கவங்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, ஓய்வு எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
1: மிக சிறப்பான ஓய்வு வாழ்க்கை, மிக சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை, மிக சிறப்பான ஓய்வு, உடல்நலம் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு இருக்குது. இது வந்து ஓய்வுன்றது ஒரு வரப்பிரசாதம் சார், இறைவனால் கொடுக்கப்பட்டது. மன முக்கியமான விஷயம். மனசளவில் நம்ம வந்து வயசையோ மூப்பு அடைஞ்சிட்டோம்னா நினைக்காம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு, சில சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக நல்லா இருந்தாலே லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம்ல, அதை வந்து வடிவமைச்சிக்கிட்டோம்னா வயசான மாதிரியோ ஏதோ ஒரு கஷ்டமோ இருக்காது. என்னை பொறுத்தளவில் சொல்கிறேன் சார், பரவாயில்ல, இவ்வளோ நாள் நம்ம வந்து உழைச்சோம், இப்போ நம்ம சொந்த வாழ்க்கைக்கு நமக்கு நம்ம என்ன சிலதெல்லாம் பணியில் இருக்கும்போது நம்ம நிறைய கவனிக்காமல் கல்யாணத்துக்கெல்லாம் கூட போகாமல் வீட்டம்மாவை அனுப்பிச்சி விட்ருவோம், அப்படிலாம் இல்லை. இப்போ என்னன்னா எனக்கு இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகம். தமிழ்லாம் 80-85 மார்க்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன் நான், இங்கிலீஷ் அதே போல் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன். சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை நிறைய. இப்போ புதுக்கோட்டையில் வேற இருந்தேன், தேசிய பயிரோய் ஆராய்ச்சி நிலையத்தில், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார். எனக்கு அட்ரஸ் கொடுத்தது, எனக்கு அடையாளம் கொடுத்தது, எனக்கு முகத்தை கொடுத்தது என்னுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும், என்னை வளர்த்து எடுத்த இளங்க அறிவியல் வேளாண்மை அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரியும் தான் சார் எனக்கு வந்து தெய்வம். அதனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் இங்கே பேசுகிற அளவுக்கு எனக்கு இந்த கடவுள் மாதிரி தான், என் கல்வி கல்வியை வச்சு தான் சார் வந்து நம்ம முன்னுக்கு வரணும்.
0: சரிங்க சார், இப்போ நீங்கள் வந்து பூச்சியல் வல்லுநர், ஆனால் வந்து பூச்சி மருந்து அதனால் வரக்கூடிய பாதிப்பு, இப்போ எந்த அளவுக்கு வந்து பூச்சி மருந்துகளால் வந்து மனிதர்களுடைய உடல் நலம் மட்டும் இல்லாமல் விலங்குகள், நம்ம ஆடு மாடெல்லாம் வச்சுருப்போம், எல்லாம் எப்படிலாம் பாதிக்குதுங்கிறதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணிங்கலாம் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எம்எஸ்சி அக்ரி வந்து மதுரையில் இருந்தேன், அந்த எலக்ட்ரோடைனமிக் ஸ்ப்ரேயர்னு சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ப்ரேயர், அது பொல்யூஷன் அபேட்மெண்ட் அவார்டெல்லாம் வாங்கியிருக்குது. ஆனால் அது பயிரித்திர இடந்த விஷமான பூச்சி மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணால் அதுன்னு ஆக்சுவலாக வந்து அந்த ஆராய்ச்சியில் நான் இறங்கினேன். ஆராய்ச்சி முடிவில் வந்து பார்க்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கவர்மெண்ட்டை அதை இது பண்ணல. ஏன்னா அது வந்து நச்சு பூச்சி மருந்து வந்து உடல் ரீதியாக உடம்பு பூரா பரவி ரத்தத்தில் போய் இதாகிடும், அந்த தரக்கட்டுப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்க மாதிரி. இது எல்லாம் பூச்சி மருந்து டக்குன்னு உடனே வந்துடுறாது, அது வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தான் ஒரு 6-7 வருஷம் கழித்து தான் வெளியில் வரும். என்னுடைய ஸ்பெஷலைசேஷனே பூச்சி மருந்து நச்சியல், இன்செக்டிசைட் டாக்ஸிகாலஜி. பூச்சி மருந்து என்ன ஆகுதுன்னா பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்கிறது, பெஸ்டிசைடு பயோ மேக்னிஃபிகேஷன், இந்த பொல்யூஷன் என்விரான்மெண்ட்டுவோட சம்மந்தப்பட்டது. இந்த திராட்சை, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இதிலெல்லாம் என்ன, இந்த விவசாயிகளுக்கு ரெக்கமெண்டட் டோஸில் ஒரு காலத்தில் பிஹெச்சி டிடிடிலாம் எதுக்கு கொண்டு வந்தோம்னா பசுமை புரட்சிக்காக கொண்டு வந்தது, இந்த மருந்து அப்படி தான் வந்தது. அதனால் நம்ம பூச்சி பெண் சிக்கிமில் அந்த பக்கம் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டு பூரா
0: இயற்கை.
1: அதனால நான் பூச்சி மருந்துக்கு என்னென்ன கெடுதியெல்லாம் நான் படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், இதை பற்றி பேசினா ஒரு நாள் பூரா பேசலாம். அதனால இயற்கை விவசாயத்துக்கு நம்ம போகணும் சார்.
0: கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களில் விவசாயிகளும் இருப்பாங்க, அவங்க வந்து பூச்சி மருந்து பயன்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது, இயற்கை சார்ந்த பூச்சி விரட்டிகளுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பல்வேறு செய்திகள் இந்த கனிந்த வாழ்வு நிகழ்ச்சிகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்டருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி சார், இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி பாண்டிச்சேரிக்கு என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க சார்.
1: விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முது முனைவர் எஸ் பசுபதி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி சேலியமேடு கவிஞர் ஏறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். மாணவ மாணவிகளாகிய நாங்கள் பல்நோக்கு கருத்துக்களை கொண்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்த வந்துள்ளோம். முதலாவதாக
2: நம் பழம்பெரும் நாடாம் பாரத தேசம், அதை பற்றி கவிதை வாசிக்க வருபவர் 10ஆம் வகுப்பு மாணவி செரினா.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பாரத தேசத்தை பற்றி கவிதை வாசிக்க வந்துள்ளேன். நம் பாரத தேசத்தை பற்றி பேசாத கவிஞர்களே இல்லை. மகாகவி பாரதியாரோ தம் பாடல்களில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு இந்த பாரத நாடு என்றும், வெள்ளி பனிமலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றும், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்றும் பாரத தேசத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். சற்றும் சளைக்காத பாரதிதாசனோ நம் நாட்டை பற்றி பாடுகிறார். சூழும் தென்கடல் ஆடும் குமரி, தொடரும் வடப்பால் அடல் சேர் வங்கம், ஆழும் கடல்கள் கிழக்கு மேற்காம், அறிவும் திரளும் செறிந்த நாடு என்னும் பண்டை தமிழும், தமிழில் மலர்ந்த பன்னிகர் தெலுங்கு துளுமலையாளம் கன்னட நிகர் கண்டமெங்கும் மொழிகள் கமழக்கலைகள் சிறந்த நாடு என்றும், ஆற்றில் புனலின் ஊற்றில் கனியின் சாற்றில் தென்றல் காற்றில் நல்ல ஆற்றல் மறவர் செயலில் பெண்கள் அழகில் கற்பில் உயர்ந்த நாடு என்று புகழ்ந்து பாடியுள்ளார். நன்றி.
2: பாரத தேசத்தை பற்றி கவிதை வாசித்த மாணவிக்கு நன்றி.
1: அடுத்த நிகழ்வாக நம் புதுச்சேரியின் பழமையையும் விடுதலையையும் அதன் புகழினையும் பற்றி வில்லுப்பாட்டாக பாட வருபவர்கள்

0: வகுப்பு மாணவிகள் தேவதர்ஷினி, பவிஷா, சாதனா, மோனிஸ்ரீ மற்றும் நிவேதா.
1: அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி புகழை பற்றியும் விடுதலை பற்றியும் வில்லுப்பாட்டாக பாட வந்துள்ளோம்.

பாரிஸ் என்னும் ஒப்பந்தமும் பிரெஞ்சுக்கார வரலாற்று புதுச்சேரி எடுத்து சொல்லும். ரிஸ்விக் என்னும் ஒப்பந்தமும் பாரிஸ்

0: நன்றி.
1: நம் புதுச்சேரியின் பழமையையும் விடுதலையும் அதன் புகழினையும் பற்றி வில்லுப்பாட்டாக பாடிய மாணவிகளுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வீரமங்கை ஜான்சி ராணியை பற்றி பேச வருகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி தேன்மலர்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் ஆவார். ஜான்சி ராணி வாரணாசி என்னும் ஊரில் பிறந்தார். வாள்வீச்சு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீரக்கலைகளை பயின்றார். ஆங்கிலேயர்கள் ஜான்சி ராணியை கைப்பற்றினர். ஜான்சியை காப்பாற்ற ஆங்கிலேயர்களுடன் மிகவும் கடுமையாக போராடி வென்றனர். பிறகு ஆங்கிலேயர்களுடன் நடந்த போரில் ஜான்சி ராணி 1858 ஜூன் 18 வீரமரணம் அடைந்தார். நன்றி.
1: வீரமங்கை ஜான்சி ராணியை பற்றி பேசிய மாணவிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ம வீரர் காமராஜரை பற்றி பாடல் பாட வருகிறார்கள் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேவதர்ஷினி, பவிஷா, மோனிஸ்ரீ.
3: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் காமராஜரை பற்றி பாடலாக பாட வந்துள்ளோம்.
4: கண்ணில்ல கண்டா.

0: நன்றி.
1: ஐயா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பாடல் பாடிய மாணவிகளுக்கு மிக்க நன்றி.
2: அடுத்த நிகழ்வாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி ஆங்கிலத்தில் பேச வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி வர்ஷிதா.
3: குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நவ் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் அ ரினவுட் இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன், பார்ன் ஆன் October 15, 1931 இன் ராமேஸ்வரம், தமிழ்நாடு. ஹி ரோஸ் ஃப்ரம் ஹம்பிள் பிகினிங்ஸ். கலாம் பிளேட் அ பிவோட்டல் ரோல் இன் இந்தியா ஸ்பேஸ் அண்ட் மிசில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஹி சர்வ்டு ஆஸ் த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 2000 to 2007. கலாம் வாஸ் அஃபெக்ஷனேட்லி நோன் ஆஸ் த பீப்புள்ஸ் பிரசிடென்ட் ஃபார் இஸ் அசபிள் நேச்சர். ஹி வாஸ் டீப்லி பேசினேட் அபவுட் இக்னிட்டிங் young minds and promoting education. Kalam authored several inspirational books encouraging youth to dream big. His vision of India as a technologically advanced nation inspired millions. Kalam's humility, wisdom and dedication continue to inspire generations even after his passing in 2015. His legacy lives on as a beacon of hope and progress. Thank you.
2: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி நன்றாக பேசிய 9ஆம் வகுப்பு மாணவிக்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
2: உலக பொதுமறையாம் நம் திருக்குறளை வாசிக்க வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவி வர்ஷிதா.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். அதிகாரம் கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு உரிமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு ஏழ்மையும் ஏமாப்பு உடைத்து தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அதிகாரம் கேள்வி செவி உணர்வு கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தோருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை இழுக்கல் உடையூழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தொட்கப்படாத செவி நுணுங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியுணவும் வாழினும் ஏன்.
2: மிக சிறப்பாக திருக்குறளை வாசித்த மாணவிகளுக்கு நன்றி.
1: அடுத்ததாக வளங்களில் சிறந்தது இயற்கை வளமா மனித வளமா என்னும் தலைப்பில் பட்டிமன்றம் நிகழ்த்த வருபவர்கள் என் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர்கள். இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கும் நடுவராக நிவேதா. வளங்களில் சிறந்தது இயற்கை வளமே என்று முதலணி சார்பாக பேச வருகிறார் லீனா. வளங்களில் சிறந்தது மனித வளமே என்று 2ஆம் அணி சார்பாக பேச வருகிறார் ஜீவிதா.
4: அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பேச போகும் பட்டிமன்றத்தின் தலைப்பு வளங்களில் சிறந்தது இயற்கை வளமா மனித வளமா. இன்றைய சூழலில் நாம் எதிர்கொள்ளும் சவாலே சுற்றுச்சூழல், அதை பாதுகாக்கும் பொறுப்பு எங்களுக்கே.

0: அணிகளின் வாதத்தை எடுத்து கூறு வருகிறார்கள். பார்ப்போம். முதல் அணியிலிருந்து இயற்கை வளமே என்ற தலைப்பில் பேச வருகிறார் லீனா. வாங்க லீனா, பேசுங்க.
1: இங்கே வீற்று இருக்கும் நடுவர் அவர்களே வணக்கம். இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு இயற்கை வளமே. கம் இயற்கை வளம் விவசாயம் செழிக்கவும் மக்களின் அடிப்படை தேவைக்கும் நீர் மற்றும் மண் வளம் காக்கப்படாவிட்டால் உணவு பஞ்சம் ஏற்படும். காடுகள் மழைக்கு ஆதாரம். இயற்கை சமநிலையை காக்க தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மரங்கள் மலைகள் போன்ற இயற்கை வளங்களை அழித்தால் பூமி வெப்பமயமாதல் மற்றும் பேரிடர்கள் அதிகரிக்கும். இயற்கை வளங்கள் அழிவதற்கு மனித குலமே முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே வளங்களில் சிறந்தது இயற்கை வளமே. இயற்கை வளமே எனவே நல்ல தீர்ப்பை கூறும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இயற்கை வளமே சிறந்தது என்று லீனா பேசிட்டு போயிருக்காங்க. அடுத்ததா மனித வளமே என்ற தலைப்பில் பேச வராங்க ஜீவிதா. வாங்க ஜீவிதா, பேசுங்க.
2: நடுவர் அவர்களே, எதிரணியில் இருந்து வந்தவங்க இயற்கை வளமே சிறந்தது என்று பேசினாங்க. இப்ப நான் மனித வளமே சிறந்தது என்று பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, அறிவு சிந்தனை தொழில்நுட்பம் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் ஆற்றலை முன்னிறுத்த இயற்கை எப்படி பாதுகாக்க வேண்டும், வளங்களை எப்படி திறமையாக பயன்படுத்த வேண்டும் என சிந்திப்பதே மனித மூளை. அறிவுசார் ஆற்றல் என்பது மனிதனிடமே உள்ளது. மேலும் சூரிய சக்தி காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை காக்கும் பொறுப்பு மனிதனிடமே உள்ளது. வளங்களை முறையாக பயன்படுத்தவும் மறுசுழற்சி செய்யவும் தெரிந்தது மனித வளம்தான். இந்த பூமியின் மிக சிறந்த சொத்து மனித வளமே. எனவே வளங்களில் மிக சிறந்தது மனித வளமே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.
0: இருவரின் வாதத்தையும் கேட்கும் போது எனக்கே தீர்ப்பு கூற கடினமாகவே இருக்கிறது. சரி, ஒரு முடிவிற்கு வருவோம். மனித வளத்தின் அறிவும் தொழில்நுட்பமும் இயற்கையை மேம்படுத்த பயன்படும் வரைதான் பூமி வாழ தகுதியானதாக இருக்கும். எனவே இரு கண்களைப் போல் இயற்கை வளம் மற்றும் மனித வளம் இரண்டும் ஒன்றுக்கொன்று சார்ந்தே இயங்குகின்றன. வளங்களை காப்பது என்பது மனிதனின் கடமை. எனவே வளங்களில் சிறந்தது இயற்கை வளம் மற்றும் மனித வளம் என்று தீர்ப்பு கூறி பட்டிமன்றத்தை முடிக்கிறேன். நன்றி.
3: பட்டிமன்றத்தினை இனிதே நிகழ்த்திய 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி பேச வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவன் நிலின்குமார்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர். அவர் ஜூலை 15, 1903 அன்று விருதுநகரில் பிறந்தார். கல்வி கண் திறந்தவர் என்று போற்றப்படும் அவர் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க வழிவகுத்தார். பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது பல குழந்தைகளின் கல்விக்கு உதவியது. அவர் தனது பதவி காலத்தில் பல அணைகளை, நீர் பாசன திட்டங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தொடங்கினார். கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். எளிமை, நேர்மை மற்றும் தியாகத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் இறந்த பிறகு 1976 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா அவருக்கு வழங்கப்பட்டது. காமராஜர் இன்றும் தமிழ்நாடு மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். நன்றி.
3: காமராஜரை பற்றி பேசிய மாணவனுக்கு மிக்க நன்றி. இதுவரை எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது தேன்மலர்
5: மற்றும் செரினா.
6: குழந்தைகளா, கதைன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே? இப்ப நம்ம ஒரு கதை கேட்கலாமா? அத்திப்பழமும் ஆமையும். வனவிலங்குகள் நிறைய நிறைஞ்சிருந்த குவா அப்படின்ற காட்டில் நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சான். அதில் அத்திப்பழ மரமும் இருந்துச்சான். அந்த மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்து நிறைய காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துதான். அந்த அத்தி மரம் ஒரு குளத்துக்கு பக்கத்தில் இருந்துதான். அந்த குளத்தில் நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டும் வந்துதான். அதில் ஒரு ஆமையும் இருந்துச்சான். அந்த ஆமை பெருசாக வளர்ந்து நிற்கிற அத்தி மரத்து நிழல தான் தினமும் ஓய்வெடுக்குமா. அப்படி ஒரு நாள் ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது நிறைய பறவைகள் பறந்து வந்து அந்த அத்தி மரத்தில் இருந்த பச்சை காய்களை கொத்தி சாப்பிட்டு

இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்ததான். அடடா, எல்லா பறவைகளும் வந்து இந்த காய்கள் எல்லாம் கொத்தி சாப்பிடுது, இதோட சுவை எப்படி இருக்கும், நம்மளும் இதை சாப்பிட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் அந்த ஆமை. அந்த பறவைங்க ஏதாவது காய்களை கீழே போடும், அதை எடுத்து நம்ம எப்படி இருக்கும்னு சுவைச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தி மரத்தையே சுற்றி சுற்றி வந்துதான் இந்த ஆமை. ஆனால் ஒரு காய் கூட கீழே விழவே இல்லையா. அப்போ தான் அந்த அத்தி மரம் கேட்டுச்சா, ஆமையே எதுக்காக என்னை சுற்றி சுற்றி வர அப்படின்னு கேட்டுச்சா அந்த அத்தி மரம். அப்போ தான் அந்த ஆமை சொல்லிச்சா, நீங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க, உங்களுடைய காய்களை நிறைய பறவைகள் தேடி வந்து சாப்பிடுது, அதனால் அத்திக்காய் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த பறவைங்க எதையாவது கீழே போடும், அதை எடுத்தாவது டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். என்னால் உங்கள் மரத்து மேலே ஏறி வந்து அத்திக்காய்களெல்லாம் பறிக்க முடியாது, அந்த பறவைங்க மாதிரி சிறகுகள் எனக்கு இருந்தால் கூட பறந்து வந்து காய்களை கொத்தி தின்னிருப்பேன், ஆனால் நீர்வாழ் உயிரினமான எனக்கு குடுப்பனை இல்லை போல அப்படின்னு ரொம்ப வரிசையாக புலம்ப ஆரம்பிச்சுதான். அப்போ தான் அந்த அத்தி மரம் தன்னோட கிளைகளை ஆட்டி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, உனக்கு பொறுமையின்

நான் நினச்சேன், என்னால் உங்கள் மரத்து மேலே ஏறி வந்து அத்திக்காய்களெல்லாம் பறிக்க முடியாது. அந்த பறவைங்க மாதிரி சிறகுகள் எனக்கு இருந்தால் கூட பறந்து வந்து காய்களை கொத்தி தின்னிருப்பேன். ஆனால் நீர்வாழ் உயிரினமான எனக்கு குடுப்பனை இல்லை போல அப்படின்னு ரொம்ப வரிசையாக புலம்ப ஆரம்பிச்சுதான். அப்போதான் அந்த அத்தி மரம் தன்னோட கிளைகளை ஆட்டி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, உனக்கு பொறுமையின் பெருமை தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அத்தி மரம் என்ன சொல்லுதுன்னு புரியாத அந்த ஆமை அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போதான் அந்த அத்தி மரம் திரும்பவும் சொல்லிச்சான், யார் ஒருத்தர் தனக்கு வேண்டியது கிடைக்கணும்னு தினமும் முயற்சி செய்கிறாங்களோ, தினம் தினம் அதுக்காக பயிற்சியும் செய்கிறாங்களோ, அதுக்காக பொறுமையாக காத்திருக்காங்களோ, அவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சா அந்த அத்தி மரம். அத்திக்காய் கிடைக்காத விரக்தியில இருந்த அந்த குட்டி ஆம அந்த மரம் சொன்னதை மந்திரம் மாதிரி நினைச்சுக்கிட்டு தூங்க போயிடுச்சா. மறுநாள்ல இருந்து தினமும் வந்து அந்த மரத்தை சுத்தி சுத்தி பார்க்குமா, ஆனால் அதுக்கு எந்த காயும் கீழே கிடைக்காதான். இருந்தாலும் தன்னோட முயற்சியை கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லையா அந்த ஆம. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அத்தி மரத்துக்கு அடியில ஒரு பழம் கிடந்துச்சா. அடடா, அந்த பழம் அத்திக்காய் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்ச ஆம அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுதான். அந்த பழத்தோட சுவையில் ஆனந்தமான ஆமை சொல்லிச்சா, அடடா அத்திக்காய் தான் சுவையாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இந்த பழம் அதை விட ரொம்ப சுவையாக இருக்கே அப்படின்னு கேட்டுச்சா அந்த மரத்துக்கிட்ட. அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சா, அது அத்திப்பழம், நீ தினமும் எனக்காக காத்துட்டு இருந்த, நீ காத்துட்டு இருக்க என்னுடைய காய்கள் எல்லாம் இப்போ கனிஞ்சி பழமாக மாறிடுச்சு. புளிப்பான சுவையோட அத்திக்காய் உனக்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் உன்னோட முயற்சியை நீ விட்டுருந்தேன்னா இவ்வளவு சுவையான அத்திப்பழம் உனக்கு கிடைச்சே இருக்காது. இனிமே தொடர்ந்து முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் வச்சு உன் வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லிச்சா அந்த அத்தி மரம். வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய தத்துவம் இது அப்படின்னு நினச்ச அந்த ஆம அன்னையிலிருந்து புத்திசாலியாக நடந்து நிறைய புகழையும் அடைஞ்சுதான். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல நடக்கலை அப்படின்னா நம்மளுடைய முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் வச்சு ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அது நமக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய நியதி. என்ன குழந்தைகளே, கதை நல்லா இருந்துச்சா?

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு.

0: சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. திரையிசை தொடக்கமாக வேட்டையாடி விளையாடு படத்திற்காக ஹரிஹரன் கிருஷ் நகுல் பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். நாட்டின் இராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற 80வது ஃபிட் இண்டியா சண்டே சைக்ளோத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை நேற்று திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு பணிபுரிந்த ஊழியர்களுடன் அவர் கலந்துரையாடினார். அந்த தருணம் மிகவும் நெகிழ்ச்சியானதாக அமைந்தது என்றும் பிரதமர் பதிவிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலில் ஈடுபட்டோர் பெரும்பாலானவர்கள் பெண்கள் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இளைஞர்களின் ஆற்றல் குறித்து தாம் மிகவும் பெருமைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செமி கண்டக்டர் மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பெரும்பாலானோர் பெண்கள் என்றும், அவர்கள் இந்தியாவின் தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அவர்களின் குறிப்பிடத்தக்க மன உறுதி செமி கண்டக்டர் குறித்து அவர்கள் அறிந்து கொள்வதை உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் பயணத்திற்கு அது மேலும் வலு சேர்க்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் யுவசக்தியின் வலிமை கண்டு பெருமிதம் கொள்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 80வது ஃபிட் இண்டியா சண்டே சைக்ளோத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். உடல் தகுதி ஒற்றுமையை ஊக்குவிப்பதன் மூலம் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக அளவிலான மிதிவண்டி பயணத்தில் பங்கேற்பாளர்களை ஒருங்கிணைப்பது இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஃபிட் இண்டியா மிதிவண்டி மற்றும் ஓட்டப்போட்டி முன்னெடுப்பு கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது என்றும், இது உடல் தகுதிக்கான ஒரு செயல்பாடு மட்டுமல்ல என்றும், வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள நாளை வர்த்தகர்கள் குழு கனடா செல்ல உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கனடா இடையே தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை அடுத்த 6 மாதங்களில் வர்த்தகர்கள் குழு முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நிறைவடைந்து இருப்பதாகவும், இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டுகளுக்கு நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். தனது சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியாவிற்கு அவர் செல்ல உள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
6: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஜூலை 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா செல்கிறார். பின்னர் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டிலும்

0: அவர் பங்கேற்கிறார். இதனிடையே ஆஸ்திரேலியாவிற்கு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்பதாக அந்நாட்டின் பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆஸ்திரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகில் 4வது பெரிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் என்ற வகையில் இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு முக்கிய பொருளாதார கூட்டாளி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான உறவு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கூட்டாண்மை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதித்தன்மை மற்றும் செழிப்பை வளர்க்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகளை மேலும் வலுப்படுத்த வருடாந்திர உச்சிமாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் மெல்போர்னில் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் மற்றும் மும்பையில் நடைபெற்று வரும் அதிவேக ரயில் நிலையம் வரும் 2029 ஆண்டிற்குள் கட்டி முடிக்கப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு வருகை தந்த அவர், அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு கட்டுமான பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புல்லட் ரயில் திட்டங்களை தாம் ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ரத்தார், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இன்று சென்றுள்ளார். இப்பயணத்தின் போது அந்நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் அவர் சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார். இந்த சந்திப்பின் போது சம்பந்தப்பட்ட நாடுகளுடனான உறவுகள் மேம்படுவதுடன் பிராந்திய உறவுகள் வலுப்படும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் 13ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். மேலும் ஜூலை 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். அங்கு ஐரோப்பா மற்றும் பெல்ஜியம் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், பாதுகாப்பு உபகரண உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார். கடந்த 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டில் வெறும் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 57 மடங்கு அதிகரித்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவில் தயாரிக்கப்படும் ராணுவ உபகரணங்கள் மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் ராணுவ தளவாட உற்பத்தி 178,000 கோடியை எட்டியதாகவும் அவர் தெரிவித்தார். இது கடந்த 2014-15ஆம் ஆண்டுகளை ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் புகழ்பெற்ற பாண்டவாணி பாடகியும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான தீஜன் பாய் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தீஜன் பாய் தனது சக்தி வாய்ந்த குரல், கம்பீரமான தோற்றம் மற்றும் தனித்துவமான பாணியால் மகாபாரத கதைகளுக்கு மேடையில் உயிர் ஊட்டியதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தனது அபாரமான திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் பல ஆண்டுகால பயிற்சியின் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளமான பாண்டவணி பாரம்பரியத்திற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அங்கீகாரத்தை பெற்று தந்ததாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பரப்புவதில் அவரது பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி மற்றும் ஆஜீவிகா போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முதல் தவணையாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தவணையை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
0: அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடன் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இத்திட்டத்தின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மாநிலங்களில் போதுமான நிதி இருப்பதை உறுதி செய்வதே இத்தவணை தொகையின் நோக்கமாகும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி சட்டம் வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது என்றும், ஆனால் வளர்ச்சியடைந்த பாரதம், ஜிராம்ஜி திட்டம் நாடு முழுவதும் ஒரே நாளில் செயல்படுத்தப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இத்திட்டத்தை

0: செயல்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் 2.86 லட்சம் பஞ்சாயத்துகளில் 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் ஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஊதிய விகிதங்கள் சராசரியாக 10% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது என்பது கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய அரசின் உயிரி எரிபொருள் கலப்பு குறித்து ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்தார். அதன்படி தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பது என்பது தமது கருத்து அல்ல என்றும், இந்த முயற்சி முந்தைய காங்கிரஸ் அரசு காலத்திலேயே தொடங்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று காலை சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இயக்ககத்தில் செவிலியர் தேர்வுகள் வாரியம் சார்பில் பொதுத் தேர்வு நடைபெற்றது. இன்று காலை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் 9 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வில் சுமார் 457 ஆண் தேர்வர்களும் 1157 பெண் தேர்வர்களும் பங்கேற்றனர். 299 தேர்வர்கள் நுழைவுத் தேர்வில் பங்கேற்கவில்லை என மாநில மருத்துவ கல்வி இயக்குநர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் செவ்வேல் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனத் நகரில் அமைந்துள்ள செமி கண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக நாளை புறப்பட்டு செல்ல உள்ளார். நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி 38,000 கோடி ரூபாயை எட்டி சாதனை படைத்திருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று காலை புதுடெல்லியில் நடைபெற்ற 80வது ஃபிட் இண்டியா சண்டிய சைக்கிளத்தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: மூத்த மருமகளே, இது உனக்கு.
3: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
2: அம்மா சின்னவளே, இது உனக்கு.
3: அப்புறம் இது என் பேத்திக்கு.
4: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
5: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
2: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
6: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
8: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:21:36. நேர்கள் இனி கேட்கலாம் பக்தி பரவசமூட்டும் மனோரஞ்சிதம். தொடக்கமாக பிரியா சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இதனிடையே இரவு 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல், 11:45 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இரவு 7:02 முதல் 7:15 திரையிசை, 7:30 முதல் 7:32 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், இரவு 7:30 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இரவு 11:45 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க போதை காட்டும் அழிவு பாதை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அவரைக்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். தேனில் அடங்கியுள்ள வேதிப்பொருட்கள் வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல், கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, டான்சில் பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும்

பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:20, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. எஸ் மகதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.

வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேய நேரம். தலைப்பு: சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துபவர் சுகவினேஸ்வரி அவர்கள். 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் குறித்து புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடிய திருஞான சம்பந்தர் தேவாரம், அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பாலக்காடு கே வி நாராயணசாமி அவர்கள் பாட்டு. மாலை 4:00 நாடோடி தென்றல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, வசனம் சுஜாதா, திரைக்கதை வசனம் பாரதிராஜா. மாலை 5:00 பொன்மாலை பொழுது பெயர் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் வீட்டு தோட்டம் அமைப்பதில் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத் சபா பண்டிட் கைலாட் சந்த் சர்மா அவர்களின் புல்லாங்குழல் இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு குறித்த சித்திரம் எழுதியவர் முனைவர் பி பாலமுருகன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தி வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துக்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மகாத்மா காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கந்தன் நாகராஜ் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 7:30 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல்.
8:05 மியூசிக்.

பை த வே, வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல் 9 பதினைந்துக்கு செய்திச் சுடர் சென்னை ஏஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:35 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், பின்னர் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி, திரைசை. தொடக்கமாக தேகடி படத்திற்காக அபய் ஜோத்பூர்கர் சைந்தேவி பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார்.

0: இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஷ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2

0: போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25:36. உழவர்களுக்கான அறிவிப்புகள். தாவர பூச்சிக்கொல்லிகள் பூச்சி விரட்டிகள் தயாரிக்கும் முறைகள். தாவர பூச்சி விரட்டி அக்னியஸ்திரா தயாரிக்கும் முறை. இதற்கு தேவையான பொருட்கள்: கோமியம் 1 லிட்டர், வேப்ப இலைகள் 500 கிராம், பச்சை மிளகாய் 50 கிராம், பூண்டு 50 கிராம், புகையிலை 100 கிராம். குறிப்பிடப்பட்ட 5 தாவர மூலிகைகளையும் ஒரு மண் பானையில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 48 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அக்னியஸ்திர கலவை தயார். தயாரிக்கப்பட்ட அக்னியஸ்திர கலவையை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 10 சென்ட் பரப்பளவில் தெளிக்க வேண்டும். அடுத்து 5 இலை கரைசல் தயாரிக்கும் முறை. இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ, ஊமத்தை 1 கிலோ, எருக்கு 1 கிலோ, வேப்பிலை 1 கிலோ. 10 லிட்டர் கோமியத்தில் இலைகளை அரைக்க வேண்டும். இக்கரைசலை பிளாஸ்டிக் அல்லது மண் பானையில் வைக்க வேண்டும். 15 நாட்கள் நொதிக்கச் செய்து பின் வடிகட்ட வேண்டும். இதனை 10% என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும்.

அடுத்து, வேம்பு அஸ்திரம் தயாரிக்கும் முறை. இதற்கு தேவையான பொருட்கள்: பசுஞ்சாணம் 2 கிலோ, கோமியம் 10 லிட்டர், குச்சிகளுடன் வேப்பிலை 10 கிலோ, தண்ணீர் 200 லிட்டர். வேப்பிலையை அரைக்கவும், பின்பு கோமியம் மற்றும் பசுஞ்சாணத்துடன் கலக்கவும். கலவையை இடையிடையே கலக்கிவிட்டு 48 மணி நேரம் ஊற வைக்கவும். வேம்பு அஸ்திரம் தயார். அடுத்து, மூலிகை பூச்சி விரட்டி பிரம்மாஸ்திரம் தயாரிக்கும் முறை. இதற்கு தேவையான பொருட்கள்: கோமியம் 10 லிட்டர், வேப்பங்குச்சிகள் 3 கிலோ, சீதாப்பழ மர இலைகள் 3 கிலோ, ஆமணக்கு இலைகள் 2 கிலோ, புங்க மர இலைகள் 2 கிலோ, பப்பாளி மர இலைகள் 2 கிலோ, கொய்யா இலைகள் 2 கிலோ, ஊமந்த இலைகள் 2 கிலோ, கருவேல இலைகள் 2 கிலோ, பாகல் இலைகள் 2 கிலோ. கூறப்பட்ட தாவர இலையிலிருந்து குறைந்தது 5 வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவற்றை முதலில் அரைக்க வேண்டும். பின்பு அனைத்தையும் மண்பானையில் வைத்து கலக்க வேண்டும். பின்பு 10 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். 48 மணி நேர ஊற வைக்க வேண்டும். இப்போது பிரம்மா

அஸ்திரக்கலவை தயார். நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணையவழியிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் திரையிசை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30. நொடி நேயர்கள், இனி கேட்கலாம் திரையிசை. தொடக்கமாக வருவது மன்மதன் அம்பு படப்பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்போது 7:46:05. இணைய வழியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விருமாண்டி படப்பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்போது 7:57. இணைய வழியிலும் நியூஸான ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரு இசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ராவணன் படப்பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்போது 8:12:30. இணைய வழியிலும் நியூசானர் ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரு இசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது இந்தியன் படப்பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்போது 8:28. இணைய வழியிலும் நியூசானர் ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரு இசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ரஜினி முருகன் படப்பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்போது 8:38. இணைய வழியிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்து வருவது ஆயுத எழுத்து படப்பாடல்.

நேயர்கள், இதுவரை ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த இந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை கேட்டீர்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் நூற்றாண்டு விழாவை இந்தோனேஷியா 2026-27 ஆண்டுகளில் 15 மாதகால நிகழ்ச்சிகளை கொண்டாட உள்ளது. இந்தோனேஷியாவிற்கான இந்திய தூதர் திரு சந்தீப் சக்கரவர்த்தி நாளை தொடங்க உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்தோனேஷிய பயணத்தின் போது இந்நிகழ்ச்சிகள் தொடங்கப்படும் என்று கூறினார். இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடையிலான ஆழமான கலாச்சார உறவுகளை எடுத்துக்காட்டும் கண்காட்சிகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெறுகின்றன. 1927 ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் இந்தோனேஷியாவில் சுமார் 3 மாத காலங்கள் தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் நடைபெறும் கூட்டுறவுத்துறையின் 5வது நிறுவன தின விழாவில் பங்கேற்க உள்ளார். சாகர் சே சம்ருத்தி என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த விழா நடைபெறும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் திரு அமித்ஷா பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வேறு பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆளுகை குறித்த உலகளாவிய உரையாடலில் பங்கேற்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் நாளை முதல் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவிற்கு இந்திய குழுவிற்கு தலைமையேற்று செல்ல உள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் நாளை நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டத்தை இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் மூத்த அதிகாரிகள் பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் அதிகாரம் அளித்தல் மற்றும் வளர்ச்சி தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பார்கள் என பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெங்காய விலையை நிலைப்படுத்த வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. திருத்தப்பட்ட வெங்காய கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு சிறந்த வருமானத்தை உறுதி செய்யும் என்று நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல்ஸ்.

நேரம் 9:59:30. இணைய வழியிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரு இசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது என் ஜீவன் பாடுது படப்பாடல்.

0: திரையில் அடுத்து வருவது விக்ரம்.
1: கண்ணே பொட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு கைதியின் டைரி படப்பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்போது 10:27. இணைய வழியிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரிசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பூவிலங்கு படப்பாடல்.

நிலையத்தில் நேரம் இப்போது 10:41:35. இணைய வழியிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் திரையிசை நிகழ்ச்சியில் அழைத்து வருவது உன்னால் முடியும் தம்பி படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் திரிசை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த இந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் நேர்களை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல்
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Southwest monsoon has intensified in large parts of the country, bringing widespread rain, thunderstorms, lightning and gusty winds. The India Meteorological Department has said conditions are favorable for its further advance into some parts of Gujarat, remaining parts of Haryana, Punjab and some parts of Rajasthan during the next 4 days. Heavy to very heavy rainfall is predicted over Chhattisgarh, Madhya Pradesh, Rajasthan, Karnataka, Uttarakhand during the day, while scattered rainfall is expected in Delhi, Uttar Pradesh, Punjab and Chandigarh during the next 2 to 3 days. In Maharashtra, heavy monsoon rains continued to affect several parts of the state today, triggering rescue operations and rain-related incidents. The weather office has forecast heavy to very heavy rainfall at many places, with extremely heavy rainfall likely at isolated locations over the next 24 hours. Authorities have advised people to remain alert and avoid venturing into vulnerable areas as the heavy rain is expected to continue. In Gujarat, IMD has forecast heavy rainfall over the next 7 days. A red alert for extremely heavy rainfall tomorrow has been issued for Dang, Navsari, Valsad, Bhavnagar, Amritsar.

நேயர்கள், இதுவரை ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டி ஆட்டம் குறித்த இந்திய ஆங்கில நேர்முக வர்ணனைகளை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:28. நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை மணி 5:44 தொடங்கும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

மேடம் அனௌன்ஸ் சொல்லுங்க மேடம். கேட்குதா மேடம்? கேட்குதா மேடம்? ஹலோ கேட்குதா மேடம்? ஹலோ கேட்குதா மேடம்?